நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 4ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெட்ஸ்

இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 10 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம், 7:45 நகர்வலம், குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பு, பிரபு சங்கர் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைக்காணம், 8:30 யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம், கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, பங்கேற்போர் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ், டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர். 9 அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு, ஆர் மாதவன் அவர்கள் வயலின், சபரீஷ் ஜி சீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மொஹரம் பண்டிகை பற்றிய சிற்றுரை வழங்குவர் டாக்டர் ரசியா பானு அவர்கள். தூத்துக்குடி மாநகராட்சியின் கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் சமையல் குறிப்புகள் வழங்குவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம் யோகாசனம் குறித்து உரை வழங்குபவர் என் ஜெயப்பிரியா அவர்கள், அமைப்பு உமா மீனா அவர்கள். 2:15 திரைக்காணம், 2:55 வானிலை, 5:30 திரைக்காணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்புவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 தரைவழி ஒலிபரப்பில் மான்செஸ்டர் ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி FM ரெயின்போவிலும் அஞ்சலாகும். வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் மாலை 6:40 மனதில் நின்றவை, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கால்நடைகளுக்கான தீவினம் பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இடை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைக்காணம், 9:30 நாடகமலர் எங்க வீட்டு மருமகள் நாடகம், எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா.

0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலகமே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு.
0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலகமே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் மதுரை.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.

0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வெளி தளத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுணக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02. நேர்களை 101.4 FM ரெயின்போவில் 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 எட்ஸ்எட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதே, 1:00 திரைக்காணம், 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக வெண்புள்ளி தோல் தினத்தை முன்னிட்டு தோல் மருத்துவர் டாக்டர் செங்கதிர் வேந்தன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் மாலை 6:40 வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட், 100.1 FM கோல்டில் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட் செவிரை, 8:30 திரை காணும், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோக அபியாசம், டாக்டர் யு மோகனகுமாரி அவர்களின் உரை இடம்பெறும். 12:00 திரை காணும், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், பாகிரா ரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம், 2:30-3:00 திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா, 5:00 அரங்கிசை, ஆர் ராகவேந்திரா அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் எஸ் கண்ணன் அவர்கள் மோர்சிங், 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், த லெகசி லைவ்ஸ் ஆன் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் வி பி சிங், எஸ் கிரீஷா ஸ்ரீ வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் பி கவின் பிரணவி, மியூசிக்கல் டேலண்ட்ஸ் பி கே திவ்யஸ்ரீயின் பாட்டு, ஓஷியன்ஸ் த ப்ளூ ஹார்ட் ஆஃப் அர்த் ஏ ஹர்ஷ் தருண் வழங்கும் உரை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: Good morning. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi chaired the 52nd meeting of Pragati, the ICT-enabled multimodal platform for proactive governance and timely implementation at Seva Teerth in New Delhi yesterday. During the meeting, Mr. Modi reviewed 4 major infrastructure projects in the road, power, industrial corridor and metro rail sectors across 4 states, involving an investment of around 30,000 crore rupees. The Prime Minister stressed that delays in infrastructure projects lead to cost escalation and deprive citizens and industries of timely benefits. He directed the concerned ministries and state governments to resolve bottlenecks in a mission mode and ensure close monitoring of project implementation. Mr. Modi underlined

0: வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ்கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி, வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறுமில்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம், பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெயும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது, எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள். ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVP அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் வசுந்தரா ராஜகோபால் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:27. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சியில். இனி சரளா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:30:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் நிறைவாக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35:10 ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 11 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவை.

0: ஏற்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடியடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
1: மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% to 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
2: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: தீவனப்பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிப்பது சாத்தியமற்றது. கால்நடைகளை பெருமளவு பராமரித்து வரும் சிறு மற்றும் குறு விவசாயிகளிடம் உள்ள குறுகிய நிலங்களில் அதிக தீவன மகசூல் தரும் தீவனப்பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் கால்நடை வளர்ப்பினை நாம் மிக லாபகரமான ஒன்றாக மாற்றலாம்.
0: கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை

0: 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர

0: விடுதலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஆண்டு ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்டபோது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது.

வருகிறது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கன அடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இரு

0: இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ, பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55, 10 நொடி. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: கிராமப்புறங்களில் மக்கள் சமைப்பதற்கும் மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக நிலக்கரி, மரப்பட்டைகள், சாணம் போன்றவற்றை பயன்படுத்துகின்றனர். அடுப்பிலிருந்து வெளிவரும் புகையின் அளவு 4000 சிகரெட் புகைக்கு சமமானது. இதனால் பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். வீட்டில் உபயோகிக்கும் வாசனை திரவியங்கள், பெயிண்டுகள், மரச்சாமான்கள், வளர்ப்பு பிராணிகளிடமிருந்து வரும் முடிகள், பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா போன்றவற்றால் காற்று மாசுபடுவதுடன் நோய்களுக்கும் காரணமாகின்றன. நாடுகள் மற்றும் நகரங்களின் கட்டிடங்கள் அருகருகே இருப்பதாலும் குறைந்த காற்றோட்டம் இருப்பதாலும் காற்று மாசுபடுகிறது. கிராமப்புற மக்கள் சாண எரிவாயுவை உபயோகப்படுத்த வழிவகுக்க வேண்டும். குப்பைகளை எரிக்காமல் உரமாக பயன்படுத்தி தாவர வளர்ச்சியை மேம்படுத்தலாம். தொழிற்சாலைகள் புகைகளை வெளியேற்றுவதற்கு தகுந்த உபகரணங்களை பயன்படுத்தலாம். கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு அளவை குறைக்க வேண்டும். மக்கள் குளிர்சாதன பெட்டி உபயோகிப்பதால் குளோரோஃபுளோரா கார்பன் வாயு வெளியாகி ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது. எனவே பழுதடைந்த குளிர்சாதன

0: பெட்டிகளை உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே மேற்காணும் சில எளிய வழிமுறைகளை நாம் கடைபிடித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம்மால் முடிந்த பணியை செய்ய வேண்டியது நமது இன்றியமையாத கடமையாகும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்போம். எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான உலகை உருவாக்குவோம்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

இனி வானிலை. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகளவு 36.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.5 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 29.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.2 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 65 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36.9 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 29.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.2 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 73 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

நேரம் 7 மணி. ஆகாஷவாணி. புத்தம் புது காலை.

வெற்றியாளர் ஒருபோதும் இழப்பதில்லை, ஒன்று வெல்கிறார்கள் அல்லது கற்கிறார்கள். உங்களின் நாளைய எதிர்காலம் இன்றைய செயல்களில் இருக்கிறது. வெற்றியாளர் ஒருபோதும் இழப்பதில்லை, ஒன்று வெல்கிறார்கள் அல்லது கற்கிறார்கள். உங்களைய நாளைய எதிர்காலம் இன்றைய செயல்களில் இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகிறது. புத்தம் புது காலையில் இனி திரை கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் மொழி திரைப்படத்திற்காக பல்ராம் பாடியுள்ள பாடல்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்காலத்தில் நிறைவாக நண்பன் திரைப்படத்திற்காக அலப்ராஜு பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:10 புத்தம் புது காலையில். இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: தமிழில் சிற்றிலக்கியம் என்னும் சொல் பிரபந்தம் என்னும் வடசொல்லுக்கு மாற்றாக வழங்கி வருகிறது. 96 வகை இலக்கியங்கள் பிரபந்தங்களாக கருதப்பட்டன. தெலுங்கு மொழியில் பிரபந்தம் என்ற சொல் காவியத்தை குறிக்கும். தமிழில் நாளும் சிற்றிலக்கிய வகைகள் பெருகி கொண்டே உள்ளன. ஆற்றுப்படை சிற்றிலக்கிய வகையாகும். 10 5 நூல்கள் ஆற்றுப்படை ஆகும். சதகம், தூது, உலா, பரணி, பள்ளு, கோவை, அந்தாதி, குறவஞ்சி, பிள்ளைத்தமிழ், அம்மானை, கலம்பகம், கும்மி, சிந்து, திருத்தசாங்கம், திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, பாவை, வெண்பா, மடல், ஊசல், சிலேடை, இவை சிற்றிலக்கியங்களே. புறநானூறு 10 நூல்களிலும் ஆற்றுப்படை நூல்கள் உள்ளன. 16 முதல் 300 வரையான காலத்தை சிற்றிலக்கிய காலம் என்று நாம் கூறலாம். குமரகுருபரர், பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார், சிவப்பிரகாசர், தத்துவராயர், தாயுமானவர், கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர், சிவஞான சுவாமிகள், சிதம்பர சுவாமிகள், பாம்பன் குமர குருதாச சுவாமிகள், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை, கந்தப்பையர், மாம்பழ கவிச்சிங்க நாவலர் ஆகியோர் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிற்றிலக்கிய வகைகளுள் முதலிடம் பெறுவது பிள்ளைத்தமிழ் வகையாகும். குழந்தையை பற்றி பாடவே ஒரு வகை இலக்கியமாக பிள்ளைத்தமிழ் உருவாகியுள்ளது. காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாள பருவங்களில் தாய் குழந்தையின் கற்பனையை தூண்டுகிறாள். சப்பாணி பருவம், முத்தப்பருவம், வருகை பருவம் ஆகிய

0: இவற்றில் குழந்தையானது தாயை கற்பனை செய்ய தூண்டி தானும் கற்பனை செய்து மகிழ்கிறது. அம்புலி பருவத்தில் தாயும் குழந்தையும் சமமாக கற்பனையை வளர்த்து மகிழ்கின்றனர். சிற்றில் பருவத்தில் குழந்தையானது கற்பனை பெறும் திறன் அடைகிறது. சிறுபறை பருவத்தில் இரக்கமாக மாறுகிறது. சிறுதேர் பருவத்தில் தன் இன்பத்தையும் பிறரின் இன்பத்தையும் காப்பாற்றும் தகுதியுள்ள குழந்தையாக மாறுகிறது. மானுட உணர்வும் கற்பனையும் இணைந்து வளர்வது பிள்ளைத்தமிழின் சிறப்பாகும். குழவி மருங்கினும் கிழவதாகும், கண்படை கண்ணிய கண்படை நிலையும் முதலிய தொல்காப்பிய நூற்பாக்கள் பிள்ளையை பாட வேண்டிய கற்பனையை தூண்டின எனலாம். பாண்டியன் அறிவுடை நம்பி குழந்தையை பாடியுள்ளார். பெரியாழ்வார் கண்ணனின் பிள்ளை கூறுகள் பற்றி பாடியுள்ளார். தால், அம்புலி, செங்கீரை, சப்பானி, தளர்நடை பருவங்களை பாடினர். ஆண்டாள் சிற்றிலும் குலசேகராழ்வார் தாளப்பருவமும் திருமங்கை மன்னன் சப்பானி பருவமும் பாடினர். ஒட்டக்கூத்தர் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் பாடினார். குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடினார். சைவ இலக்கியங்களிலும் பிள்ளைத்தமிழ் வகை உள்ளது. சேக்கிழார் பிள்ளைத்தமிழில் திருத்தொண்ட தொகைப்பாட்டின் முதற் குறிப்பு காப்பு பருவத்தில் இடம்பெற்றது. மன்னரை பாடியவை, சமயம் பற்றியன, அரசியல் தலைவர்கள் தனி மனிதர்களை பற்றி பாடியவை, ஊர் தலைவரை போற்றுவன, சைவர் வைணவரை பற்றி பாடியவை, புலவரை பாடியவை, அடியாரை பாடியவை என பிள்ளைத்தமிழ் வகைகளை நாம் வகைப்படுத்தி பார்க்கலாம். பிள்ளைத்தமிழின் பொருள் அமைதி நம் உள்ளத்தை கவரும் தன்மையது. குழந்தையின் மூன்றாம் திங்கள் தொடங்கி 21 திங்கள் வரை வரும் ஒற்றித்த திங்கள் பத்தினும் கூறுவதாக பிள்ளைத்தமிழ் அமையும். ஆண்பாள் பிள்ளைத்தமிழில் காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில் சிதைத்தல், சிறுபறை முழக்கல், சிறுதேர் உருட்டல் ஆகிய 10 பருவங்கள் இடம்பெறும். பெண்பால் பிள்ளைத்தமிழில் 8 பருவமாக அம்மானை பருவம், 9 நீராடல், 10 ஊசல் இடம்பெறும். இது பிள்ளைத்தமிழின் இலக்கணம் ஆகும். பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களுள் சிறந்தது குமரகுருபரரின் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ஆகும். குமரகுருபரரின் கற்பனை திறனை இந்நூல் முழுக்க காணலாம். குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நூலை மன்னர் திருமலை நாயக்கர் முன்னர் அரங்கேற்றிய போது மதுரை மீனாட்சி அம்மையே குழந்தை உருவில் அவையில் அமர்ந்து கேட்டு மகிழ்ந்தார் என்ற செய்தியும் உண்டு. ஆலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமா செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே என்ற பாடலை குமரகுருபரர் அரங்கேற்றுகையில் குழந்தை உருவில் வந்த மீனாட்சி அம்மை தன் கழுத்தில் அணிந்திருந்த முத்துமாலை ஒன்றை குமரகுருபரருக்கு அணிவித்து மறைந்தாராம்.
1: தமிழமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மைபாரத் தன்னார்வலர்களையும்

0: பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாட உள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்க உள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 $100 பில்லியன் எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது $60 பில்லியன் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக ஆர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா ஆர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதிபூண்டதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1.47 கோடி பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில்

0: 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:20 ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: சமீப காலமா பணியிடங்களில யோகாவினுடைய முக்கியத்துவம் அதிகரிச்சுட்டே வருது. இப்ப நம்ம பார்த்தோம்னா நிறைய வேலை செய்பவர்கள், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நிறைய பேர் யோகா கத்துக்கணும்னு யோகா கிளாஸ் அல்லது யோகா கேம்ப் எல்லாம் ஜாயின் பண்றாங்க. இதற்கான காரணங்களை என்னன்னு பார்த்தோம்னா, ஒர்க்கிங் பீப்புளுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. எல்லாருக்கும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ப்ரெஷருங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த வேலை பார்ப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பழு இருக்கிறது. வேலை பழுவோடு வீட்டு ஃபினான்ஷியல் அல்லது ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பாதிக்கிறது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கணினி முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் போது கண்டிப்பாக கை காலெல்லாம் மறுத்து போகும். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்கார்ந்து வேலை செய்கிறதுனால தலைவலி வர்றது ரொம்ப சகஜமாயிடுது. அண்ட் கண் பார்வையில் கூட சில குறைபாடுகள் வரலாம். சில காமனான இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சயட்டிகா, வெரிகோஸ் வெயின்ஸ், மைக்ரேன், நெக் அண்ட் ஷோல்டர் பெயின், கண் பார்வை பிரச்சனைகள் தான். இன்னும் சொல்லணும்னா, நம்ம நாட்டிலேயே மட்டுமே

0: மொத்தம் 56% மேல் வேலை பார்க்குற ஜனங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட் மஸ்குலோஸ்கெலட்டல் டிசார்டர்ஸ் இருக்குது அப்படின்ற ஆய்வுகள் சொல்கிறது. அதாவது பணி சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக கால் வந்து அவங்களுக்கு, நிறைய பேருக்கு கால் வலிங்கிறது ஒரு அடிக்கடி எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி உடல் உபாதைகள் அவங்கள அவங்களுடைய வேலையில கவனம் செலுத்த முடியாமல் தவிர்க்கிறது. அது போல அவங்களோட மனநலமும் பாதிக்கப்படுகிறது. இப்படி இருக்கும்போது அவங்க சக பணியாளர்கள் கூட பழகும் விதமும் பாதிக்கப்படுகிறது. இதனால அவங்களுடைய ஃபைனல் அவுட்புட் ஆஃப் தியர் ஒர்க் ஆல்சோ அஃபெக்ட் ஆகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் சுலபமான தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிளான யோக பயிற்சிகள் தான். இது அவங்க வேலை செய்கிற இடத்துலயே கூட சில லேசான பயிற்சிகள் வந்து உட்கார்ந்த வாக்கிலேயே கூட அவங்க செய்யலாம். காலையில் அவங்க வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குறிப்பான சில ஆசனங்கள், சூரிய நமஸ்காரம், இந்த திரிகோணாசனம், நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம், உட்கார்ந்து செய்யக்கூடிய கேட் அண்ட் டாக் போஸ், படுத்துட்டு செய்யக்கூடிய மகராசனம், இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கனாலே உடம்பு வலி சரியாயிடும். நின்ற நிலையில் ஒரு 4 ஆசனம், உட்கார்ந்த நிலையில் ஒரு 4 ஆசனம், படுத்த நிலையில் ஒரு 4 ஆசனம் செஞ்சுட்டு சவாசனம் செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பிராணாயாமம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்வோடு இருக்கும். மகராசனம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஸ்பைனல் கார்ட், கழுத்திலிருந்து இடுப்பு வரை உள்ள அந்த ஸ்பைனல் கார்டை சரி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உடம்பு வலி எல்லாமே சரியாயிடும், உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். தாடாசனம் மற்றும் மகராசனம் போன்ற ஆசனங்கள் கழுத்து மற்றும் ஸ்பைனல் கார்டினுடைய ஸ்ட்ரென்த் மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகரிக்கிறது. பாடி போஸ்டரையும் சரி செய்கிறது. ஏன்னா அந்த குனிஞ்சே வேலை செய்கிறவங்களுக்கு கழுத்து பெண்ட் ஆகிட்டு அவங்க கூன் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பாடி போஸ்டரையும் அந்த கூனையும் சரி செய்வதற்கு இந்த ஆசனங்கள் உதவுகிறது. எளிதான கண் பயிற்சிகள் செய்யும்போது கண்ணுக்கு வரக்கூடிய அந்த அழுத்தத்தை குறைக்கிறது. மற்றும் நிறைய பேருக்கு இந்த ஸ்க்ரீன் டைம் நிறைய இருக்கிறதுனால இந்த ஒத்த தலைவலி நிறைய கேள்விப்படுறோம். பொதுவாக கால் வலிங்கிறது தான் நிறைய பேர் வேலை செய்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு கம்ப்ளைண்ட். அவங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு உட்கார்ந்த இடத்துலையே செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த கால் இழுத்துக்கிறது, மரத்து போகிறது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பொதுவாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உட்காந்த இடத்துலையே குதிகாலை ஏற்றி இறக்கி குதிகாலில் நின்று முன்னாடி காலில் நின்று அவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம் உட்கார்ந்த இடத்துலையே. அப்படி செய்யும்போது அவங்களுடைய காஃப் மசில்ஸ், கெண்டை கால்கள் வலுப்பெறும். அவங்க குதிகாலில் நின்று காலை இறக்கி 10 முதல் 15 தடவை அவங்க செய்யும்போது இந்த கெண்டை கால்கள் நன்கு வளம் பெறும், கால் மரத்து போகிறது இருக்காது. அந்த நாள் பட்ட அந்த சயாட்டிகா வெரிகோஸ் வெயின்ஸுக்கு கூட இது வந்து உதவி பண்ணும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்சம் நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம் அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம், அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி, அந்த தூளியில் அடிபட்டவங்கள படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை, அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போயிட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குழுக்களுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுகிட்டு போக வேணாம், குதிரை வண்டியில் கொண்டுகிட்டு போனால் என்ன? 4 சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது, அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு

0: வந்து தான். இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு ஃப்ரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக். அவர் என்ன பண்ணார்னா, குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான். அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவை அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சு தான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸு சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டுருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம் யாராக இருந்தாலும். ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யார் அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடெண்ட்டுனா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நானும் அவன்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11
3: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: தீவனப்பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிப்பது சாத்தியமற்றது. கால்நடைகளை பெருமளவு பராமரித்து வரும் சிறு மற்றும் குறு விவசாயிகளிடம் உள்ள குறுகிய நிலங்களில் அதிக தீவன மகசூல் தரும் தீவனப்பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் கால்நடை வளர்ப்பினை நாம் மிக லாபகரமான ஒன்றாக மாற்றலாம்.
2: கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: திரைக்காலத்தில் இனி ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடி உள்ள பாடல்.

0: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி
1: நகர்வலம்.
2: குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பு.
3: இப்போதெல்லாம் தினமும் பத்திரிகைகள் தரும் சில செய்திகள் நெஞ்சை உலுக்கி எடுக்கின்றன. சென்னை வடபழனி பகுதியில் வீடு புகுந்து திருடிய 15 வயதுக்குட்பட்ட 4 சிறுவர்கள் கைதாகியிருக்கிறார்கள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளியில் திறக்கப்பட்ட முதல் நாளே போதை நண்பர்களால் ஒரு மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது. சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருத்தி 60 கைபேசிகளை திருடியிருக்கிறாள் என்றெல்லாம் படிக்கும்போது நெஞ்சு பொறுக்கத்தான் இல்லை. இப்போதெல்லாம் மீடியா என்ற தகவல் ஒலி ஒளிபரப்பு வீச்சு அதிகம். அதனால் விடலைச் சிறுவர்களின் குற்றங்கள் பெரிதாக தெரிய வருகின்றன. முன்பெல்லாம் இத்தகைய சாதனங்கள் இல்லாததால் குற்றங்கள் வெளிப்படையாகவில்லை என்றெல்லாம் சமாதானம் சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் குற்றவியல் துறை மேற்கொண்டிருக்கும் ஆராய்ச்சியின்படி குற்றங்களில் ஈடுபடும் சிறார்களின் எண்ணிக்கை அச்சப்படவும் வருத்தப்படவும் வைக்கும் அளவுக்கும் வெகுவாக உயர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. டீனேஜ் எனப்படும் விடலை பிள்ளைகளுக்கு திருட வேண்டிய அவசியம்தான் என்ன? அந்த வயதில் அவர்களுடைய மிகுதியான தேவைகள் என்னவாக இருக்கும்? உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் அந்தந்த குடும்பத்து வருமான எல்லைக்குட்பட்டு அவர்களுக்கு கிடைக்காமலா போய்விட்டன? பேருந்து படிகட்டுகளில் பள்ளி மாணவர்கள் தொற்றி கொண்டு பயணம் செய்கிறார்கள். தங்களுடைய அந்த வீரத்தை சக மாணவர்களும் சாலையில் போவோரும் பேருந்தில் பயணிப்போரும் பாராட்டுவதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். பார்த்து பார்த்து ஜாக்கிரதை விழுந்துற போற என்ற பதட்ட குரல்களை அந்த பாராட்டின் ஒளியாகவே அவர்கள் பாவிக்கிறார்கள். ஆனால் வீடு புகுந்து திருடுவதையும் போதைப் பொருள் பயன்படுத்துவதையும் அப்படி வீரம்

0: மிக்க செயலாக கருத முடியுமா? இப்போதைக்கு தப்பித்து விட்டாலும் எப்போது வேண்டுமானாலும் பிடிபடலாம் என்ற அச்சமுணர்வு அந்த இளம் மனசுக்குள் தோன்றாமலாயிருக்கும். இந்த ஒழுங்கீனமான செயலுக்கு பின்னணி அல்லது காரணம் என்னவாக இருக்க முடியும்? தாம் சுகமாக வாழ்வதற்காக கொள்ளையடிப்பதையே தொழிலாக கொண்டிருக்கும் சில கும்பல்கள் இவர்களைப் போன்ற அப்பாவிச் சிறுவர்களை பின்னிருந்து இயக்குகின்றன என்பது சில சம்பவங்களில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கும்பல் அப்படி திருடுவதில் உள்ள சாகச சந்தோஷத்தை ஒரு போதையாக சிறுவர்களுக்கு ஏற்றிருக்கலாம். அதைவிட சிக்கிக்கொண்டால் அவர்களை பலிகடாக்களாக ஆக்கிவிட்டு தாம் தப்பித்துக் கொள்ளவும் செய்யலாம். அறிமுகமில்லாத பிறருடன் பழகக்கூடிய விடலைச் சிறுமிகளுக்கு குட் டச் பேட் டச் என்ற எச்சரிக்கை அறிவை புகட்டி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனவியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதேபோல பொதுவாக அனைத்து சிறுவர்களும் கட்டாயமாக உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார்கள். இந்த யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இப்போதைய தமிழக அரசின் கல்வித்துறை ஒவ்வொரு பள்ளியிலும் உடற்பயிற்சி வகுப்பை கட்டாயமாக்க உத்தேசித்திருக்கிறது. பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பின்படி 6 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு உடற்கல்வி வகுப்புகள் கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டும். மாணவர்களின் நலன் கருதி உடற்கல்வி ஆசிரியர்கள் அந்த வகுப்புகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகள் குறித்து பயிற்சி அளிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையாட்டுத் திடல்களை உருவாக்கி இளைஞர்கள், குறிப்பாக டீனேஜ் என்ற விடலை பிள்ளைகளின் உடல்நலத்தை பாதுகாக்கும் யோசனையும் பரிசீலனையில் இருக்கிறது. இந்த விளையாட்டு அல்லது உடற்பயிற்சியினால் தங்கள் மனநிலையில் அவர்களால் பக்குவம் அடைய முடியும் என்று மனநல ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமானது பெற்றோர் தத்தமது குழந்தைகளிடம் பழகும் முறைதான். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்து அவர்களை பக்குவமாக நல்வழிக்கு திருப்ப வேண்டும் என்பதும் ஆராய்ச்சியாளர்களின் ஆலோசனை. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் அவரவர் மாணவர்களின் நலனிலும் இதே போல அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஆசிரியரும், ஆசிரியர் பார்த்துக் கொள்வார் என்று பெற்றோரும் தம்முடைய பொறுப்பை தட்டி கழித்து விடக்கூடாது. பெற்றோரை பொறுத்தவரை அவர்களுடைய குழந்தைகள் வம்சாவளி பெருமையை நிலைநாட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். அதேபோல ஆசிரியர்களும் தம்முடைய மாணவர்கள் தேசிய பெருமையை மேலும் உயர்த்தும் பண்பும் ஆற்றலும் கொண்டவர்களாக விளங்க வேண்டும் என்று கருத வேண்டும். பொதுவாக குழந்தைகளுக்கு குடும்பத்தில், கல்வி நிலையங்களில், வெளியிடங்களில், சமுதாயத்தில், அரசு தரப்பில் ஆக்கப்பூர்வமான மனநிலையை வளர்க்கும் சூழல் உருவாக வேண்டும். இந்த பொறுப்பை பெரியவர்கள் அனைவருமே உணர்ந்து நிறைவேற்ற வேண்டும். இத்தகைய சிறுவர்கள் எல்லோரும் குற்ற மனவியலை துறக்க பெரியவர்கள்தான் நற்றுணையாக நிற்றல் வேண்டும். ஏனென்றால் விதைகளே களைகளாக மாறினால் அப்புறம் செடி எங்கே, மரம் எங்கே, அது தரும் பயன்கள் தான் எங்கே?
1: குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பு. எழுதியவர் பிரபு சங்கர், வாசித்தவர் விஜய்.
2: உலா வந்தது நகர்வலம். குழந்தைகளின் பாதுகாப்பு நாம் ஒவ்வொருவரின் கடமை. இனி தொடர்வது பசங்க 2 திரைப்படத்திலிருந்து யாழினி A.L. ஸ்ரீகாந்த் பாடியுள்ள பாடல்.
3: மணி மணி மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா 1.5 லட்சம் வெயிட்டா.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 7:55. மடல் மாணிக்கம் தரும் தகவல்களுடன் தொடர்கிறது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காற்று என்பது நமது வாழ்க்கையோடு ஒன்றுவிட்ட ஒன்று. அதில்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, வாழ முடியாது. அதிலும் தென்றல் காற்று சுகமானது. இந்த தென்றல் காற்று வேணும்னா நிறைய மரம் மட்டைகளை பராமரிக்கணும். காற்றுல கார்பன் கழிவுகள் சேரக்கூடாது. காற்றோடு தான் எல்லா உயிர்களின் மூச்சும் கலந்திருக்குது. அப்படியாப்பட்ட காற்றை நாம் மாசாக்கக்கூடாது. ஆக்கினால் எதிராளிகள் அதை காசாக்கிடுவாங்க. வாயுக்களின் இயக்கமே காற்று எனப்படுகிறது. இதன் வேகத்தை பொறுத்து தான் அதை தென்றல் என்றும் புயல் என்றும் பிரிக்கிறோம். குளிர்ந்த மென் காற்றை தென்றல்ங்கிறோம். வேகமான சூறை காற்றை புயல் காற்றுன்னு அழைக்கிறோம். காற்று வீசுவதால் தான் நாம் பேசுகிறத மற்றவர்களால் கேட்க முடியுது. இந்த சூழலில் உடன்று கொண்டிருக்கும் காற்று தான் பட்டங்களையும் காற்றாடிகளையும் சுழல வைக்குது. எல்லா உயிரினங்களும் சுவாசிக்கவும் காற்று உதவுது. பாலசுப்ரமணியன் சார், ஒரு நாளைக்கு நீங்கள், நான், ஏன் எல்லா சராசரி மனிதனும் 20,000 முறை மூச்சு இழுத்து வெளியிடுறோம். இது அனிச்சையாக நடைபெற்று கொண்டிருக்கும் செயல், நிறுத்த முடியாது. அதற்கு காற்று வாயு மண்டலத்தில் இருக்கணும். நமது பூமியை சுற்றி காற்று மண்டலம் அமைஞ்சிருக்கு. சுமார் 1,000 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமாக காற்று மண்டலம் காணப்படுது. அழுத்த வேறுபாடு காரணமாக வாயுக்கள் இயக்கம் பெறுது. அதையே நாம் காத்துங்கிறோம். நமது உடலும் அதை உணர்கிறது. காற்று மண்டலம்ங்கிறது 4 அடுக்குகளாக பிரிக்கப்படுது. கீழ்வெளி, அடுக்கு வெளி, அயனி வெளி, மேல்வெளின்னு பிரிக்கிறாங்க. 3வது அடுக்கான அயனி வெளியில்தான் மின்காந்த அலைகள் மறிக்கப்பட்டு அனுப்பப்படுவதால் நம்மால் வானொலி ரேடியோ கேட்க முடியுது. காற்றை வாணிபக்காற்று, பருவக்காற்று, முனைக்காற்று, நிலக்காற்று, கடற்காற்றுன்னு 5 வகையாக பிரிக்கிறாங்க. காற்று வேகமாக வீசுறதுனால பூமியில் இருக்கும் மண் மற்றும் அது சார்ந்த பொருட்களில் அரிப்பு ஏற்படும். அதாவது வலுவான காற்றுனால லகுவான

0: போன பொருட்கள் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு கடத்தப்படுது. இப்படி காற்றின் வினையால் நடைபெறும் செயல்களால் நமக்கு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. காற்றழுத்தம் இல்லாத இடத்த வெற்றிடம்ங்கிறோம். இந்த வெற்றிடம் கூட 17 வகைகளாக விஞ்ஞானத்தில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. காற்று வீசுதல் மற்றும் வெப்பநிலை காரணமாக வானிலையில் மாற்றங்கள் உண்டாகுது. காற்றின் இயக்கத்தை கொண்டு வானிலையை கணித்து சொல்ல முடியும். காற்று மண்டல அழுத்தம் 76 சென்டிமீட்டருக்கு கீழே போச்சுன்னா மழையும் புயலும் ஏற்படும். மேகங்களுக்கு இடையே காற்றுவெளி மின்சாரம் கடத்தப்படுவதால் கண்கூசும் ஒளியும் கடும் இறைச்சலும் உண்டாகும். அதைத்தான் மின்னல் இடி அப்படிங்கிறோம். காற்றை நம்பித்தான் காற்றாலைகள் அமைக்கப்பட்டு அவை இயங்குகின்றன. பாலசுப்ரமணியன் சார், உலகில் காற்றாலை மூலம் அதிக மின் உற்பத்தி செய்யும் நாடு சீனா. நம்ம நாட்டிலையும் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுது. இங்கே பொள்ளாச்சி, உடுமலை, தெற்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதுபோல் நமது ஒவ்வொரு அசைவிலும் காற்று அங்கம் வகிக்குது. அப்படியாப்பட்ட காற்றை, அதிருக்கும் சூழலை நாம் மாசுபடாமல் பார்த்துக்கணும். அது நமது வாழ்வுக்கு நல்லது. எப்படி மாசுபடாமல் பார்த்துக்கிறது? இருக்கும் மரங்களின் எண்ணிக்கை குறையக்கூடாது. இன்னும் புது மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். மரங்கள் தான் நமக்கு இயற்கையான காற்றை கொடுக்கக்கூடியவை. வாகன பெருக்கம் காற்றை மாசுபடுத்தும். எந்த கழிவையும் எரிக்கக்கூடாது. மாசில்லா காற்றை சுவாசித்து நிம்மதியான நல்லதொரு வாழ்வு வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்கு உள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர், அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனித் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02, 10 நொடி, ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேரூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் புத்தம் புது காலையில் தொடர்கிறது திரைகானம். வானத்தை போல திரைப்படத்திலிருந்து சுக்விந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: at pre-war levels as prices drop below $75, informs the Hindustan Times. Air India Delhi Amritsar flight strays into Pakistan airspace. DGCA initiates action as crew ATC fail to report incident, headlines the Tribune. The Statesman headlines, India-US edge towards trade truce as Jameson Greer concludes Delhi visit. RBI breather for Tata Sons, but asset size hurdle stares, reports the Financial Express. Adding, the new frameworks drops the access to public funds criterion that had been one of the factors pushing Tata Sons into the upper layer classification. The Hindu in its editorial, Razor's Edge, informs that high heat and low rainfall is threatening agricultural produce. The southwest monsoon deficit nationwide has increased from 35% to 43%, and extreme heat has been reducing farm labor productivity. The ideal sustainable strategies are to switch from rain-centric to water-centric organizations, reduce dependence on water-intensive crops, and improve resilience. And finally, a large asteroid called 1997 NC1 will be visible to stargazers using a small telescope or large binoculars on 27th June, the European Space Agency announced. The asteroid will be speeding along at nearly 9 kilometers a second, posing no threat to Earth as any chance of an impact has been ruled out, writes the Asian Age. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Saira. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reviews infrastructure projects worth around 30,000 crore rupees at Pragati meeting, pushes for AI-driven TB elimination and stronger cyber fraud response. Samvidhan Hatya Divas being observed to pay homage to those who suffered during emergency. India-China border trade via Lipu Lake Pass in Uttarakhand to resume after 6 years, 26 trade passes issued. US federal judge bars Trump administration from implementing proof of citizenship requirement to vote. Powerful 7.5 magnitude earthquake hits Venezuela, causing collapse of multiple buildings. And in cricket, India to take on Bangladesh in Group A match of ICC Women's T20 World Cup in Manchester this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashvani se pesh hai.
3: Adutha arivippu todarkirathu. Neram 8 mani 30 nimidam 10 nodi. Akashvani. நேயர்கள் கேட்கவிருப்பது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள்.
4: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இன்றியமையாதது. உண்மையான கதாநாயகர்கள் இன்றைக்கு எல்லையில் வீற்றிருக்கின்றனர். உயிர் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம், ஆனால் அதை பணயம் வைத்து தன்னுடைய நாட்டிற்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் அனைவராலும் மறையப்பெற்ற ஒரு நபரை இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கின்றோம். 2024 ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து எதிராளிகளை வீழ்த்திய கீர்த்தி சக்ரா திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: இராணுவம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு பணி சேவையும் கூட. அந்த இராணுவத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நேரங்களில் உங்களோட வயசு என்ன, நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்ற நேயர்களுக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்திக்கோங்க.
5: இராணுவத்துக்கு சேர்ந்தது வந்து என்னோடய 19 வயசு 6 மாதத்தில் சேர்ந்தேன். நான் படித்த ஸ்கூல் வந்து கஸ்தூரிபாய் நடுநிலைப்பள்ளி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th வரை அதில் தான் படித்தேன். இப்போ 7th டுவெல்த்து வரை புனித அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பன்பட்டி. அப்புறம் காலேஜ் படித்தது வந்து பிகாம் சிஏ ஹஜ்ஜி ஹர்த்தரா உத்தர் ஹவுடியா காலேஜ் உத்தமபாளையம்.
4: இப்போ பிகாம் சிஏ முடிச்சுட்டு எப்படி இராணுவத்துக்குள்ளே எந்த ஈடுபாட்டில் போனீங்க? அப்போது போகிறப்ப உங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்களே இந்த பக்கமே நீ வேலை பார்த்துருக்கலாமே, அங்கே ஏன் போகிறன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு உத்வேகம் கொடுத்தாங்களா உங்களோட பெற்றோர்?
5: அது சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிதான் சார் வளர்த்தாங்க. பெரியாள் ஆகிட்டு ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ எதையாவது போய் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணுதான் சொல்லி வளர்த்தாங்க. அதுக்காக நாங்கள் என்ஜிசி எந்த ஸ்கூல் இருக்குன்னு தேடி அதனால தான் அதில் போய் சேர்ந்தோம். ஸ்போர்ட்ஸு என்ஜிசி இருக்க ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து நாங்களாக போய் சேர்ந்தோம். காலேஜ் அதே மாதிரி தான், என்ஜிசி ஸ்போர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த காலேஜில் டிகிரி.

0: மீட் பண்ணோம் சார். அதே எங்களுக்கு போகிறதுக்கான ஒரு முழு கொடுத்து சார்.
1: அது உங்களுக்கு ஒரு முதல் படிநிலையாக அமைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இராணுவத்துக்குள்ளே முதல் முறையாக ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க. ஆனால் மற்ற பணிகள் மாதிரி கிடையாது, கடுமையான தேர்வு முறைகள் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா மைனஸ் டிகிரியில் செல்சியஸில் வந்து குளிர் வந்து சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பகுதிகளில் நீங்கள் வளர்ந்துட்டு அந்த பனி சூழ் பகுதியில் நீங்கள் போய் இருக்கிறப்ப முதல் சவாலாக நீங்கள் எப்படி அதை அந்த பயிற்சிகளெல்லாம் கடுமையான பயிற்சி கொடுத்துருப்பாங்களா இல்லையா உங்களை மூத்த அதிகாரிகள், அதை எப்படி நீங்கள் கையாண்டிங்க?
0: ஃபஸ்ட்டு பயிற்சி காட்டி கஷ்டமானது லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு சார். அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கற்றுக்கிறது, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன அந்த பிசைகளுது, அதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து வீட்டில் இருந்துட்டு நம்ம போகிறப்ப உணவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி சின்ன பிள்ளை வந்து ஆசைப்பட்ட வேலைக்கு செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டோமான்னு லாஸ்ட்டு வர அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணோம். அந்தந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகிறப்ப மைனஸ் டிகிரி இருக்கிறப்ப அதுக்கான ட்ரைனிங்கையும் கொடுத்துட்றாங்க. அது நம்ம சவுத்துலேருந்து போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக போய் சேவை பண்ணுற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறதுனால நல்லா இருந்துச்சு.
1: ஏன்னா இளம் வயது அந்த பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த இள ரத்தம் நாட்டுக்காக நம்ம வந்து சேவை செய்யணும்னு போகிறப்ப இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகளும் வந்திருக்கும். அப்போ அங்கேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க இல்லையா, என்ன பதில் சொல்லுவீங்க உங்கள் வீட்டில்?
0: ஒரே வார்த்தை தான் சார், நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம். ரொம்ப அங்கே நடக்கிறத எதுவுமே நாங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிறது இல்லை. நல்லா சேஃப்டியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே நடக்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவோம் சார். அது
1: கிட்டத்தட்ட மறு பிறப்பு எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த தாக்குதல் அந்த அந்த நாள் எப்படி நாளாக அமைஞ்சிச்சு, அதை பற்றின அந்த சம்பவங்களை நேயர்களுக்காக நீங்கள் சொன்னால், அது நிகழ்வு என்ன, நீங்கள் உங்களுடைய அந்த சேவை என்ன, நாட்டுக்கு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையான ஒரு இராணுவ வீரனாக திகழ்ந்திருக்கீங்கன்றது நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார்.
0: அங்கே ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்லரியில் தான் அந்த ஆர்ட்லரி பீரங்கி படையில் தான் செலக்ட் ஆகி நான் போனேன். அதில் ஒரு 8 வருஷம் டியூட்டி பார்த்துருக்கேன். காஷ்மீரில் மேக்ஸிமம் டியூட்டி அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சாபில் ஜோத்பூரில் அங்கங்கே மாறிக்கே இருந்துச்சு. ஒரு 8 வருஷம் கழித்து வாலண்டியாக நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனது 6R. 6R-னா தீவிரவாதிக்கு எதிராக அவங்களோட ஒடுக்குமுறையை கண்ட்ரோல் பண்ணுறேன். நாங்கள் உருவாக்குனது 6R-னு ஒரு ஸ்பெஷல் டீம். அதில் நாங்கள் செலக்ட் ஆகி வாலண்டியாக போய் அதுக்கான ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலோட தலைவனை தேடுதல் தான் எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருந்துச்சு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் 19 டிசம்பர் 2024 அப்போ காலையில் 3 மணிலேருந்து 3 மணி ஒரு இண்டு கிடச்சி நாங்கள் போகிறோம். குல்காம் டிஸ்ட்ரிக்ட் கெடர் வில்லேஜில் ஒரு வீட்டில் சர்ச்சிங் இறங்குறதுக்காக வேண்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம். இறங்குறப்ப 360 கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டு சர்ச்சிங் உள்ளே இறங்கி உள்ளே இறங்குறப்ப அவங்க வெளியே எக்ஸிட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வந்துட்டாங்க. அந்த எக்ஸிட்லேருந்து வெளியே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழையிறப்ப அந்த இடத்துல நானும் என் கூட சேர்ந்த பட்டின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஒரே கவரில் கவர் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. டெரரிஸ்ட்டுக்கு கிரினேடு போட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். அது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு என்கவுண்டரை நான் தான் பண்ணேன். நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் சிஓக்கு மோட்டரால் பாஸ் பண்ணேன். மோட்டரலனா வாக்கிட்டாக்கி சொல்லுவாங்க. மோட்டரால் பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை சுட்டுட்டேன், முன்னாடி கிடக்கேன், கை கால் ஆட்டேன். 10-15 மினிட் டிஃப்ரெண்ட் தான். அப்போ எங்கள் சிஓ சார் சொன்னார், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ட்ரோன்லன்னு? 3-4 பேர் இருக்காங்க, அங்கேயே இருங்க, உங்களுக்கு தான் டார்கெட்டு, நான் விட்டுறக்கூடாதுன்றத மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்த மோட்டிவேஷனில் அடுத்தடுத்து தீவிரவாதியில் நான் குரூப் ஃபயரிங்கில் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தன் நான் சிங்கிளாக அடித்தேன். அப்புறம் நானே என் பட்டியெல்லாம் சேர்ந்து இன்னொருத்தன் அடித்தோம். இப்படி நடந்துக்கிட்டப்போ 2-3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அதில் ஒரு 5-5 20 கிட்ட அதில் ஒரு டெரரிஸ்ட்டு என்னை ஏம் பண்ணி அடித்ததில் இங்கே பட்டு சோடரில் பட்டுருச்சு. அப்பையும் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது, நம்ம அடிபட்டாலும் எவ்வளவு தப்பிச்சு அவங்க தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது, யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் லாஸ்ட் வர இருந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காமல் அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சு 5-5 டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டு போனாங்க. போயிட்டு அங்கே டாக்டர் தான் ரொம்ப பெரிய சிவியராக இருக்குது, முகத்தம் ஃபுல்லாக சதஞ்சிருச்சு, கையெல்லாம் இருக்குது, நிறைய மாற்றணும். 3 அவங்க தான் ஒரு மயக்க நிலையில் வச்சுருந்தாங்க, கோமா ஸ்டேஷன் கிட்டே வச்சுருந்தாங்க. 3 கழிச்சு கண் முழிச்சப்போ டெல்லி RR ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இங்கே சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன் இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் டெல்லி மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டு அது 3 சர்ஜரி பண்ணோம். பண்ணி 4-5 மாதம் கழிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் 15 ஆகஸ்ட் 2025 அப்போ இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க மேடம் டாப் கமாண்டர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சுட்டேன்னு சொன்னீங்களா, அவன் தான் அந்த ஒரு இயக்கத்தோட கமாண்டர், சி கேட்டகரியை சேர்ந்தேன். அது மாதிரி நிறையா கேசஸ் நிறையா இருக்குது. 9 வருஷம் ஆக்டிவ் இருந்த டெரரிஸ்ட், அவனை நான் என்கவுண்டர் பண்ணதில் எனக்கு கீர்த்தி சக்கரான்ற ஒரு இந்தியாவின் அமைதிக்கால வீரர்களுக்கான இரண்டாவது உயரிய விருது அறிவிச்சிட்டு 8 மாதம் கழிச்சு

0: ஃபேமிலியோட அப்பா ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் வச்சு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க சார். அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் தன்னோட தலைமைச் செயலகத்துக்கே போட்டோ எடுத்து குழந்தையை சிஎம் சீட்டில் உட்கார வச்சு நல்லா 48 லட்ச ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்து கௌரவிச்சார் சார்.
1: பொதுவாக வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியெலாம் பார்த்தோம்னா தாடை பகுதி ரொம்ப ஒரு காசியஷான பகுதினு சொல்லுவாங்க. அங்கே அடிபட்டவொடனே எப்படியாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் கராத்தையில் கூட அந்த தாடை பகுதி ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்களோட தாக்குதல் இருக்கும். அந்த நீங்கள் குண்டடிப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நிகழ்ந்தது அப்படின்ற ஞாபகம் இருக்கா? நீங்கள் அவர் கடைசியாக குண்டிங்க இல்லையா, அது அந்த நிகழ்வு அது எப்படி இருந்தது? நீங்கள் நேருக்கு நேர் மேற்கொள்கிறீங்க. இது நம்மளுடைய மக்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சண்டை கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு போர். அதை நீங்கள் கையாண்ட விதத்தில் உங்களுடைய அந்த திடம் நம்மளால் முடியும் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அது எப்படி நீங்கள் அந்த இடத்துல உணர்ந்தீங்க சார்?
0: மூணு பேர்கிட்ட நாங்கள் அடிச்சிட்டோம், இன்னும் ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஆளாக தான் இருக்கிற மாதிரி தகவல் தெரியுது. அந்த ட்ரோன் மேலே ட்ரோன் கேமராலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த டிஸ்டப்பில் வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் பொசிஷன் மாறினாலோ ஆடு விட்டாலோ நம்ம மேலே எத்தனை ரவுண்டு போடும்னே தெரியாது. ஏன்னா அவன் நம்மளை எய்ம் பண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை எய்ம் பண்ணி அடிப்போம். தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அடிபட்டுருச்சோ இது பட்டுருச்சோன்னு கூட நினைக்காம லாஸ்ட்டு வர நின்று அவங்களை தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று மைண்டில் தான் ஓடிக்கிருந்துச்சு. அது தெரியும் தாடையில் பட்டுருச்சு, பெரிய காயம், கையை தூக்க முடியலை, என்னமோ ஆக போகுது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, மைனஸ் குளிர் வர இருந்தாலும் அந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. லாஸ்ட் வர அந்த மயக்கமும் வரல, அது என்னன்னு தெரில. டாக்டரே சொன்னாங்க மயக்கம் ஆம்புலன்ஸில் வர்றப்போ டாக்டரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ பிளட்டு லாஸ் எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு, பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு சார், இருந்தாலும் மயக்கம் போடலை. அந்த இது எனக்கு தெரில சார், அது ஆர்மி கொடுத்த ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சந்தோஷமாக கூட இருந்துச்சு எனக்கு. அப்போ சரி அதான் சார், அதான் எனக்கு அங்கே அந்த இடத்துல இருக்கிறது சார்.
1: மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்குது, நம்மளாலும் இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து 19 வயது ஒட்டி நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்துருக்கீங்க, இப்போது உங்களுக்கு வந்து 29 வயது தான் ஆகுது. இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வீர தீர செயலுக்கான கீர்த்தி சக்கர விருது பெற்ற நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன?
0: இராணுவத்தில் சேர்றது ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்பட்ட வேலைக்கு இராணுவத்தில் ஈஸியாக சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு இராணுவத்துக்கு ஆசைப்படுறது பெற்றவங்கள் வந்து அம்மா அப்பா இவங்க தான் ஆசைப்படும். அங்கே 18-19 வயசில் பிள்ளை அனுப்ப போகிறோம், 17 வயசுக்கு அப்புறம் போகிறோம் போது அவங்க மென்டலி அவங்க மோத ப்ரிப்பேர் ஆகணும். அங்கே போய் என்ன வேணால் நடக்கலாம், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், உயிர் போல அந்த இதுக்காகண்டி தான் உயிர் போகிற ஒரே டிபார்ட்மெண்ட் இராணுவமாக தான் இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அப்படி இருக்கப்போ ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரெடி ஆகணும், நான் மகனை இராணுவத்துக்கு அனுப்புகிறேன், அங்கே என்ன நடந்தாலும் நான் சம்மதிச்சு தான் ஆகணும், அதை அவங்க ரெடி ஆகணும். இப்போ இராணுவத்துக்கு போகிற இளைஞர்களுக்குனா நான் சொன்னது தான், ஸ்கூல்லேருந்தே ரெடியாகி வரணும், அந்த உடல் தகுதி ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், என்ஜிசியில் இருக்கணும். 30 வயசில் போகலாம், 35 வயசில் போகலாம் அதெல்லாம் கிடையாது. 21 வயசுக்குள்ளே எடுக்க போகணும்னா அதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ ஃபஸ்ட்டு எந்த கட்டப்பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக அந்த 17-17லேருந்து 21 வயசுக்குள்ளே அந்த 4 வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் சார். அதுக்கு முதல் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, ஒரே நோக்கமாக இருக்கணும். நான் இராணுவத்துக்கு போனால் பிசிக்கல் காலையிலேருந்து ஓடுறதுலேருந்து அதுக்கான படிக்கிறதுலேருந்து அதே வேலையாக இருந்தோம்னா கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் போயிடலாம், 21 வயசுக்குள்ளே போயிடலாம் சார்.
1: ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான விடயம், இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்களும் கௌரவிக்கப்படுவாங்க, நாடும் அவங்கள கௌரவிக்கும் அப்படின்றது ஒன்று. இப்போ பெற்றோர்கள் நீங்கள் சொல்ல மாதிரி பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு அவங்களோட உத்வேகம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறது, ஆனால் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு மனசில் பயம் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிறப்ப ஒவ்வொரு நைட்டும் கொஞ்சம் பதறிட்டு தான் தூங்குவாங்க இல்லையா, இந்த வாழ்க்கை இராணுவ வாழ்க்கையில் உங்களோட மனைவியுடைய பங்கு சொல்லுங்கள் சார்.
0: இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து தான் எனக்கு குழந்தை இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்சீவ் ஆகி 15 நாளில் எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க பட்ட கஷ்டம் அதிகம், வெளியும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தகவல் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அதனால் ரொம்ப என்ன நினச்சிக்கிட்டாங்க என்னன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கோமாவில் இருந்திருக்கோம், மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ அவங்களும் நம்மளை கூட இன்க்ளூட் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பயணிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை ரெஃப் பண்ணிட்டப்பா தான் போய்கிட்டு இருக்கு. அவங்கள தான் சார் என்ன பண்ணுறது
1: இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் கையிலேருந்து விருது, தமிழக முதல்வர் கையிலேருந்து ரொக்கம் மற்றும் மரியாதை அப்படின்றப்ப, இப்போ அவங்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் அப்படின்னு இருக்குதுல்ல ஒரு விஷயம்
0: இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்பட்டு ஊரெல்லாம் பேசி எல்லாம் நல்ல வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறப்ப இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த ஒரு இது இருக்குது, என்ன இப்படி ஆகிட்டா நம்ம வீட்டுக்காரர் எல்லாரும் அவங்களோட மைண்ட் செட்டு தான் சார் என்ன பண்ணுறது. ஆனால் சந்தோஷப்பட்டாங்க சார்.
1: இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்திய

0: இந்திய ராணுவத்திற்கும் வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்கர நீங்கள் விருது வாங்குற பார்க்குறப்ப இன்னும் பல இராணுவ வீரர்களுக்கும் மற்ற நபர்களுக்குமே வந்து இன்னும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த உத்வேகம் வரணும் அப்படின்றது ஒரு திடமான ஒரு நம்பிக்கையும் கூட. அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல இளைஞர்கள் பல வீரர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்தியாவை அரணாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இராணுவத்திற்கும் நம்முடைய வீரர்களுக்கும் தலைவணங்கி இந்நேர்முகத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: நன்றி சார்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
5: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பழமையான பயிற்சி முறையாகும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சியாகும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்த எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மருத்துவர் தேவராஜ் அவர்கள். யோகா அப்படின்றதும் தியானம் அப்படின்றதும் ரெண்டும் வந்து வித்தியாசமானதா இல்ல ரெண்டும் ஒன்றுதானா?
6: யோகான்றதும் தியானம்ன்றதும் ரெண்டு ஒரே விஷயத்துல இருந்து வர்றதுதான். யோகா அப்படின்றது நம்மளோட வாழ்வியல் முறை. பொதுவா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. தியான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகம். அது மாதிரி யோகா அப்படின்றதே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். உடலும் மனசும் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது யோகா. இதுல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு இருக்கு. இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், சத்தியாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இந்த 8 நிலைகளை கொண்டதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம். அப்ப தியானன்றதும் யோகாசனன்றதும் அதுக்குள்ளே ஒரு பகுதியா வந்துருக்கு. வாழ்வியல் முறையை குறிக்கக்கூடிய 8 நிலைகள் இது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியலை வழிவகுக்கக்கூடிய 8 நிலைகள்.
4: சரிங்க டாக்டர், இப்ப யோகால வந்து நிறைய முறைகள் இருக்கு, வகைகள் இருக்கு, அதே மாதிரி தியானத்திலயும் இருக்கு. இப்ப எளிய தியான முறை இல்லாட்டி யோக முறை, தினசரி வீட்டில இருந்தே நம்ம வந்து செய்யக்கூடிய யோகா முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
6: பொதுவா நான் இப்ப சொன்ன 8 நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா யமம், நியமம்ன்றது ஒழுக்க நிலைகளை குறிக்கக்கூடியது. என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் நன்மைகள், எதை செய்யக்கூடாது அப்படின்ற நன்மைகளை சொல்லக்கூடியது இந்த யமம், நியமம். முதல்ல மனிதனுக்கு அந்த ஒழுக்கம் வரணும். அந்த ஒழுக்கத்துக்கு அடுத்து நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசன பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆசனங்கள்ன்றது ஒரு ஆசன

0: நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியத புரிதலோட செய்யக்கூடியதா இருக்கணும். யோகான்றது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடியது, ஒரு எளிய முறை பயிற்சி. உடற்பயிற்சின்றது நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா உடற்பயிற்சிகள்லயே சிறந்த பயிற்சி எதுன்னா யோகா பயிற்சி. ஒரு கவனத்தோட செய்யக்கூடியது. மற்ற பயிற்சிகள் செய்யும்போது உடல்ல சக்திகள் விரயமாகும். யோகா பயிற்சி செய்யும்போது அமைதியா பொறுமையா நிதானமா செய்யறதுனால நமக்கு சக்திகள் சேகரிக்கப்படும். இது வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ற மாதிரி ரொம்ப எளிமையான பயிற்சி அப்படின்றது யோகா பயிற்சி தான். உடலுக்கும் மனதிற்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு அமைதியையும் சமநிலையும் அளிக்கக்கூடிய பயிற்சி இது.
1: யோகா அப்படின்றது எப்பெல்லாம் பண்ணலாம், அதுக்கான சரியான நேரம் எது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது நமக்கு முழுமையான சக்தி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் விரிச்சு ரிலாக்ஸா செய்யணும். ஒரு தூய்மையான இடத்துல காற்றோட்டமான வெட்ட வெளியில வெளிச்சமான இடத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும், சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. நம்ம அதிகாலை நேரம்ன்றப்ப நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் நம்ம வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. தண்ணி மட்டும் வேணா குடிச்சுக்கலாம்.
1: சிறியவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இந்த யோகா செய்யலாம்,
0: அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா வயதினருமே யோகா செய்யலாம். நம்ம சொல்றத புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் வந்துட்டாலே யோகா செய்யலாம். இப்ப நம்ம பெரியவங்க செய்யும் போது வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க வந்து அவங்களும் நம்மள செய்யறத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்ப விளையாட்டுத்தனமா செய்வாங்க, அந்த ஆர்வம் அப்பவே ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய ஆள் மனதுல பதியும். பதியும் பொழுது அவங்களுக்கு ஒரு 10 வயது வரும்போது அதை முழுமையான பக்குவத்தோட செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறுதி நிலை வரைக்குமே நம்ம யோகா பயிற்சிகள் செய்யலாம். ரொம்ப வயதான நிலை வரும் பொழுது அதற்கான எளிமையான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சிகள், எளிமையான தியான பயிற்சிகள், அந்த மாதிரி செய்யலாம்.
1: இப்ப வந்து கவன சிதறல் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும்.
0: நிச்சயமா
1: அந்த செயல்பாட்டுல கவன சிதறல் இருக்கு. இந்த யோகாவும் தியானமும் எந்த அளவுக்கு இந்த கவன திறனை அதிகரிக்குது?
0: அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த கவன சிதறல் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்னால வர்றதுதான். நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான வேலைப்பளு, நமக்கு ஒரு முறையான வாழ்க்கை முறை வச்சுக்கிறது இல்ல, ரிலாக்ஸான வாழ்க்கை முறை வச்சுக்கிறது இல்ல, நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த கவனச்சிதைகள் வந்து அதிகம் வருது. குழந்தைகள் படிக்கும் பருவத்திலேயே பாத்தீங்கன்னா படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனாலதான் அந்த கவனச்சிதறல் வருது. அப்போ ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல முழு கவனம் செலுத்தணும். அததான் வந்து இந்த 8 நிலைகள்ல வந்து தாரணம் அப்படின்னு சொல்றோம், ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யாகாரம் தாரணம். பிரத்யாகாரம்னா தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து தாரண நிலைக்கு போறோம், மனசை ஒருநிலைப்படுத்துறோம். அப்படிங்கும் பொழுது இந்த யோகா வந்து முழுமையாக கவனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சி 1 மணி நேரம் அதையே முழுமையான கவனத்தோட செய்யும் பொழுது அதே பக்குவ நிலைக்கு இந்த உடலும் மனதும் பக்குவப்படுது. அப்ப உங்களுக்கு அந்த பொறுமையும் கிடைக்கும், கவனமும் வந்து ஒருநிலைப்படும்.
1: யோகா மற்றும் தியானம் இது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல மனநலனையும் மேம்படுத்தும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா, அழகா நேயர்களுக்கு புரியும் மனதுல சொல்லியிருக்கீங்க. மிக மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
0: அனைத்து வயதினருமே வந்து எளிமையான யோகா பயிற்சிகள், அந்தந்த வயதுக்கு தகுந்த யோகா பயிற்சிகள் தினசரி ஒரு 1/2 மணி நேரமாவது செஞ்சா நம்ம உடல்ல எந்த நோயும் இல்லாம, எந்த மருத்துவர்களையும் நாடாம நம்ம இறுதி காலம் வரைக்கும் மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, ஒரு பீஸ்ஃபுல்லா, அமைதியான சூழல்ல இருக்கலாம்ன்றதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. மாதவிடாய் நிற்றல் அல்லது நிறைவு, மெனோபாஸ் அப்படின்றது ஒரு பெண்ணின் மாதவிடாய் நிரந்தரமாக நின்று இனப்பெருக்க காலம் முடிவடையும் இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இந்நிலையில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு யோகா முறையில் பராமரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அம்சலட்சுமி அவர்கள். மாதவிடாய் அப்படின்றது பெண்களுக்கு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, மாதவிடாய் நிறைவும் அதே மாதிரிதான். இது எந்த வயதுல இருந்து ஏற்படக்கூடியது மேம்?
2: பொதுவா 45-55 வயதுக்குள்ள, இந்த 10 வருடத்துக்குள்ள நம்ம அந்த மாதப்போக்கு நிற்கக்கூடிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே 40 வயதுலயே பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்துடும். அப்போ 40 வயசுலயே

0: மாதப்போக்கு நிறுத்தத்துக்கான உடல்ல பருவ மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும்.
1: என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும், அந்த மாதவிடாய் நிறைவு வரப்போகுது அப்படின்றத எப்படி நம்ம உணரலாம்?
0: அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னாக்க, கருமுட்டை உற்பத்தி ஆகிறது, அது வெளியேறது குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து மாதப்போக்கு வந்து சீரற்ற முறையில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதிகமான இந்த எரிச்சல், கோபம், உடல் வெப்பம் அடைகிறது, அதிகமான வியர்வை, இரவுல தூக்கம் வந்து விடுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உடல்ல ஏற்படும். உணர்ச்சிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அதிகமான எரிச்சல், சீக்கிரத்துல அவங்க வந்து கோபம் அடைகிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழும்.
1: சரிங்க மேம், இப்போ நிறைய மாற்றங்கள் வருது, உடல் சோர்வு, தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மாதவிடாய் நிறைவு வருது அப்படின்னா அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இதை வந்து எப்படி யோகா மற்றும்

0: வந்து கோபம் அடையிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழும்.
1: சரிங்க மேம், இப்போ நிறைய மாற்றங்கள் வருது, உடல் சோர்வு, தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மாதவிடாய் நிறைவு வருது அப்படின்னா அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இதை வந்து எப்படி யோகா மற்றும் தியான முறையில சரி செஞ்சுக்க முடியுமா?
0: நிச்சயமா, நம்ம வந்து யோகா தியானம் கூடவே நம்மளுடைய உணவு முறைகள்லயும் நம்ம மாற்றங்கள் கண்டிப்பா செய்து கொள்ளணும். யோகா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான கோபம் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த யோகால என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம்னா, யோகாசனங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இவங்க வந்து இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க பொறுமையா செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள், அதாவது சுவாச உடற்பயிற்சி, பிராணாயாமம், இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள். அதுக்கப்புறம் மாதப்போக்கு சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விட்டமின் டி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் அதிகமா இருக்கிற உணவும், விட்டமின் டிக்காக வந்து நம்ம சூரிய ஒளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு, கூடவே வந்து சின்ன சின்ன அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவோம், கழுத்து ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கணக்கால் மூட்டு வரைக்கும் ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள், அதை வேகமா செய்யாம மெதுவா அந்த பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த மெனோபாசல் ஸ்டேஜ வந்து சுலபமா அவங்க வந்து கடக்க முடியும். கூடவே அவங்களுக்கு வந்து தியானம், தினமும் ஒரு காலையில ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு தியானம், அதே மாதிரி மாலையில அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி முதல்ல சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களையும் கூட நம்ம அந்த மாதிரி கவனிச்சுட்டே வரோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அந்த ஹார்மோன்கள்னால ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவி செய்யும்.
1: இப்போ இந்த மாதவிடாய் நிறைவு அப்படின்னும் போது பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் உணவு முறைகள் எடுத்துக்கலாம், எப்படிலாம் அவங்களை பராமரிச்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா உணவு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் இ கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்போ எண்ணெய் வித்துக்கள் மாதிரி நிலக்கடலை, இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் முந்திரி, பாதாம், இந்த மாதிரியான நட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விட்டமின் இ வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள் சமைச்சு சாப்பிடுறது, முளைக்கட்டிய பயறு வகைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்யும். பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சீசனல் ஃப்ரூட்ஸும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். முடிந்த வரைக்கும் இரவு உணவு வந்து நேரமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தூக்கம் வந்து முழுமையா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். இரவு உணவு அருந்திட்டு நேரமா படுக்கிறதும், காலையில நேரமா எழுந்திருக்கிறதும், சுவாச பயிற்சிகள் செய்யறதும் அவங்களுக்கு நல்ல முறையில உதவி செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிகர்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்மோன்களை வந்து பாதிக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்திருத்தது, அந்த காஃபி, டீ, இது வந்து அதிக அளவுல பெரும்பாலும் நம்மளுடைய பெண்கள் எடுத்துக்கிறாங்க, நம்ம நாட்டுல அதிகமா இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து அவங்க குறைச்சிட்டு அவங்க வந்து சூப்பு வகைகள், இயற்கையான பழச்சாறுகள், அந்த மாதிரி கருவேப்பிலைச்சாறு, அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூசஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாவே மேனேஜ் பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். அதாவது இந்த மாதவிடாய் நிறைவு, மெனோபாஸ் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வு வந்து இயற்கையான ஒன்று, ஆனா யோகா மற்றும் தியானம் இது போன்ற எளிய பொறுமையான உடற்பயிற்சி தியானங்கள் பயிற்சி மூலமா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க.
2: உடலுக்கு யோகா, மனதுக்கு தியானம், இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும்.
1: இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு அகில இந்திய வானொலி நிலையம், கொடைக்கானல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நீ செல்வதற்கு பாதையை தேடாதே, பாதையை நீயே உருவாக்கு என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ரா ரா மா இண்டிதாகா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆசாவேரி ராகம், ஆதி தாளம்.

அசாவிரி ராகத்தில் அமைந்த ராராமா இண்டி தாகா தியாகராஜா கீர்த்தனையில் கேட்டீர்கள். அடுத்து இனி ஹிரண்மயம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ராகம் லலிதா ரூபகதாளம்.

நேரம் 9:39 அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிறைவாக தூக்கிய திருவடி என தொடங்கும் சுத்தானந்த பாரதி பாடல் ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்தபோது ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்குள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலைக்கு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுணக் சௌஹான், ரஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசையும், தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவையும் வென்றன. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02, ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் கேட்கலாம். இனிய திரைப்பட பாடல்கள். கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் படம் ஒருவர் வாழும் ஆலயம்.

ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 10:07. எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் இனி படம் சலங்கை ஒலி.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கடுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல் படம் சிந்து பைரவி.

10:36:36 முத்துச்சிதறலில் தொடர்ந்து மனு எஸ் ஜானகி பாடிய பாடல் படம் ஆத்தா உன் கோவிலிலே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 நீடித்த அவசர நிலை காலத்தின்போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏ.வ. வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதிய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக 1001 திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

ரத்தச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் LR ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: தீவனப்பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிப்பது சாத்தியமற்றது. கால்நடைகளை பெருமளவு பராமரித்து வரும் சிறு மற்றும் குறு விவசாயிகளிடம் உள்ள குறுகிய நிலங்களில் அதிக தீவன மகசூல் தரும் தீவனப்பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் கால்நடை வளர்ப்பினை நாம் மிக லாபகரமான ஒன்றாக மாற்றலாம்.
2: கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஹாய் கலை, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
0: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
1: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
0: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு. என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
1: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
0: அப்படியா? சூப்பர் கலை, கேட்கவே நல்லா இருக்கே.
1: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் மாதவன் அவர்கள் வயலின், சபரீஷ் ஜி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான இ தாக்கில் போர்ட்டல் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என்னுயிர் தோழி. மொகரம் பண்டிகை பற்றிய சிற்றுரை வழங்குபவர் டாக்டர் ரசியா பானு அவர்கள். தூத்துக்குடி மாநகராட்சியின் கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் சமையல் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளோரன்ஸ் துரை அவர்கள். மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம். யோகாசனம் செய்வது எப்படி விளக்குபவர் ஜெயப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 தரைவழி ஒலிபரப்பில் மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்கலாம். FM ரெயின்போவில் 6:30 முதல் இடம்பெறும். 7:10 தரைவழி ஒலிபரப்பில் தருமபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் தண்டபாணி அவர்கள். வழக்கம் போல் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஆர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். 7:30 உழவர் உலகம். கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் உரை இடம்பெறும். 9:30 நாடகமலர், எங்கள் வீட்டு மருமகள் நாடகம், எழுதியவர் நெல்லை ராஜன் எனும் ஆர் மாரியப்பன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Venezuelan President Delcy Rodriguez has declared a state of emergency in the country following back-to-back earthquakes of magnitude 7.2 and 7.5 caused multiple buildings collapse in Caracas and surrounding areas. This morning, addressing the nation, Ms. Rodriguez announced the suspension of classes for students and non-essential activities until further notice. The president said 32 people have died and more than 700 have been injured following a series of powerful earthquakes. Authorities are continuing rescue and recovery operations.

0: நேரம் 12:20. ஆகாஷ்வாணி.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இதுவரை சங்கீத சாரலில் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் மாதவன் அவர்கள் வயலின், சபரீஷ் ஜி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில்

0: டாக்டர் எம் ஏ பாகீரதி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 1:10
1: பாராமூர்த்தி உயர்
0: மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சிகள். ஆர் ராகவேந்திரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் எஸ் கண்ணன் அவர்கள் மோர்சிங். மாலை 5 மணிக்கு இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை

0: கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள

0: கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி வி நாகரத்னா, திரு ஜாய்மால்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் ஒன்று கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராகஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், 27ஆம் தேதி என்றும் 28ஆம் தேதி என்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை தென்மேற்கு

வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை மறுநாள் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 28 அன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக கேரள கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் TKS கலைவாணன் பாடியுள்ள பாடல். உடன் பாடலை பாடியவர் தேவி, இயற்றியவர் மருதகாசி, இசை எல் கிருஷ்ணன்.

0: அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம்தான் விழுதுகள் மையம்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: இந்த மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன.
1: பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன.
0: இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில்

0: இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
1: கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன.
0: இந்த மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் அவர்களின் வீட்டுக்கு அருகிலேயே வழங்கப்படுகின்றன. இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
1: 1800 4250.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:10 ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இதாக்கில் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
2: விற்பனையாளர்களிடமிருந்து நுகர்வோர்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு ஆன்லைன் வழியில் தீர்வு காணவும் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இடாக்கில். இது ஆன்லைன் குறைதீர்க்கும் தளமாகும். மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டுவர பல முக்கிய காரணங்கள் இருந்தன. இதற்கு உதாரணமாக, நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் போதுமான கட்டமைப்பு வசதி இல்லை, பணியாளர் பற்றாக்குறை நிலவுகிறது என சுட்டிக்காட்டியது. உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய குறைதீர் ஆணையங்கள் 1986 தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கமே நுகர்வோர் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் அவர்களுக்கு மனநிறைவான சேவையை வழங்குவதுமே ஆகும். இதன் மற்றொரு சிறப்பம்சம், வழக்கமான நீதிமன்ற நடைமுறைகள் எதுவும் பின்பற்றக்கூடாது என்பதுதான். அதாவது, பிற நீதிமன்றங்களைப் போல இல்லாமல் ஒரு புகாரை 90 விசாரித்து அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து நுகர்வோர் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2019 கொண்டுவரப்பட்டது. நாடு முழுவதும் செயல்பட்ட இந்த சட்டம் தொடக்கத்தில் மிக விறுவிறுப்பாக வேலை செய்தது. நாளடைவில் அதனுடைய செயல்பாடுகள் குறைந்து நுகர்வோர் வழக்கில் தீர்வு கிடைக்க 1 to 5 வரை ஆகலாம் என்று

0: நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வழக்குகள் தேக்கம் கண்டு 50,258 வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இதை சரி செய்வதற்கும் நுகர்வோர் பிரச்சனைகளை விரைவாக தீர்க்கவும் இடாக்கில் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு. கடந்த 2024 லடாக்கில் இடாக்கில் போர்ட்டல் தொடங்கப்பட்டது. ஆனால் 2020 இருந்தே இதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. தற்சமயம் இந்த போர்ட்டல் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்பட்டு வருகிறது. 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்ட்டல் காகிதமற்ற வழிமுறையை வழங்க வடிவமைக்கப்பட்ட ஒரு புதுமையான தளமாகும். நுகர்வோர் புகார் தர நுகர்வோர் மன்றங்களுக்கு நேரில் செல்ல தேவையில்லை. இருந்த இடத்திலிருந்தே இந்த போர்ட்டலில் விண்ணப்பித்தால் போதுமானது. சம்பந்தப்பட்ட அதிகாரியை சென்று சேர்ந்தவுடன் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பழைய நுகர்வோர் குறைதீர் ஆணைய முறையில் புகார்களை பதிவு செய்துவிட்டு அதனை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அவ்வப்போது அலுவலகத்திற்கு நேரில் சென்று பார்க்க வேண்டும். இதற்கு நுகர்வோர் தன் மாத வருவாயில் குறிப்பிட்ட தொகையை செலவு செய்தாக வேண்டும். ஆனால் இடாக்கில் போர்ட்டலில் பதிவு செய்யப்படும் புகார்களில் நேரில் செல்ல தேவையில்லை. புகார் மீதான நடவடிக்கை அவ்வப்போது அப்டேட் ஆகிவிடும். அதனை இருந்த இடத்திலிருந்தே புகார்தாரர் கண்டுகொள்ளலாம். பயனர்கள் தங்கள் புகார் பதிவிற்கு கஷ்டப்பட தேவையில்லை. அதற்கு ஏற்ற வகையில் மிகவும் எளிமையான முறையில் இந்த போர்ட்டல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் தங்கள் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரிகளை பயன்படுத்தி தனது புகாரை தெளிவாக பதிவு செய்யலாம். இது நுகர்வோர் மற்றும் வழக்கறிஞர்கள் இருவருக்கும் செயல்முறையை நெறிப்படுத்துகிறது. இந்த போர்ட்டலை அறிமுகப்படுத்தியதில் இருந்து இதுவரை 281,024 நுகர்வோர் பயன்படுத்தியுள்ளனர். சுமார் 198,725 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 38,453 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த போர்ட்டல் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க பலன்களை நுகர்வோர்களுக்கு வழங்கியுள்ளது. நுகர்வோர்கள் பெரும்பாலும் அதற்கான சட்டங்களை தெரிந்திருப்பதில்லை. அதன் காரணமாகவே அவர்கள் அடுத்தடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில்லை. பொருட்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் அதில் மோசடி நிகழ்ந்தால் நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம். அல்லது தரமற்ற பொருட்களை விற்பனை செய்து ஏமாற்றினால் புகார்கள் பதிவு செய்யலாம். பொருட்களை அதிக விளைவித்து விற்பனை செய்தால் அதையும் புகார் செய்யலாம். புகாரை பதிவு செய்ய https://edacil.nic.in என்ற இணையதளத்தை அணுக வேண்டும். போர்ட்டலில் உங்களை ரெஜிஸ்டர் செய்து கொண்டு புகாரை விரிவாக பதிவிடலாம். பின்னர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும். இனி நுகர்வோர் தங்கள் பிரச்சனைக்காக தங்கள் தீர்வுக்காக காத்திருக்க தேவையில்லை. புகார் அளித்தால் இடாக்கில் அதற்கான தீர்வை ஏற்படுத்தி தரும்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இடாக்கில் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Samvidhan Hatya Divas is being observed today. It serves as a reminder of what happened when the Constitution of India was trampled over on the 25th of June 1975. It is also a day to pay homage to each and every person who suffered due to excesses in the emergency. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah today paid homage to all those who stood firm in defence of democratic values during the emergency. In a social media post, Prime Minister Modi said the emergency was a direct assault on the Constitution. External Affairs Minister Dr. S. Jaishankar has said the world is witnessing greater weaponization, higher risk-taking and politics suited to the social media era. Addressing the Jeju Forum for Peace and Prosperity 2026 in South Korea, Dr. Jaishankar said international cooperation is needed to confront challenges like COVID-19, acts of terrorism or the impact of extreme climate events.
4: The global south should be enabled with greater capacity and greater opportunities. This would also create new factors of global growth and provide global goods through common and shared endeavors. We cannot rely on a few to uphold rules and norms. The world must take more control over its own future.

வார சிந்தனை. உங்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள், கடந்து செல்ல பழகுங்கள். வருந்தி கிடந்தால் தேங்கிய குட்டை போல உதாசீனப்படுத்தி விடுவார்கள். மரத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், தன்னை விட்டு பிரியும் இலைகளை மரம் கண்டுகொள்வதில்லை. நீங்கள் தனிமைப்படுத்தப்படும் தருணத்தில் வருந்தாதீர்கள், தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகிறது. உங்களை சிதைக்க முயலும் பல சோதனைகளுக்கும் இடையே உங்களை நீங்களே செதுக்கி உயரும் சாதனைதான் வாழ்க்கை. இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில்

0: நம் விருந்தினர் பகுதியில் மாநகராட்சி கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். முகரம் சிறப்பு நிகழ்ச்சியாக முகரம் குறித்து உரையாற்றுகிறார் முனைவர் ரசியா பானு அவர்கள். சமையல் குறிப்பு வழங்குகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம் யோகாசனம் குறித்து விளக்குகிறார் ஜே ஜெயப்பிரியா அவர்கள். முகரம் குறித்து சிற்றுரையாற்றுகிறார் முனைவர் ரசியா பானு அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். முகரம் என்றால் என்ன என்பதை பற்றிய சில கருத்துக்களை உங்களிடம் பகிர உள்ளேன். இஸ்லாமிய சந்திர நாட்காட்டியின் முதல் மாதம் முகரம் ஆகும். இவ்வாண்டு 1448 ஹிஜிரி ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. அரபு மொழியில் முகரம் என்றால் புனிதமான அல்லது தடை செய்யப்பட்ட என்று பொருள். இந்த மாதத்தில் போர் புரிவது என்பது முந்தைய காலத்திலிருந்தே இஸ்லாம மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ள நிகழ்வாகும். அல்லாஹ்வுடைய 4 புனித மாதங்கள், அதாவது ஒரு ஆண்டுல 12 மாதங்கள் வரும் இல்லையா, அதுல 4 புனித மாதங்களில் ஒன்றாக இந்த முகரம் மாதம் கருதப்படுகிறது. அந்த 4 புனித மாதங்கள் என்னென்ன? துல்கதா, துல்கஜ், முகரம், ரஜப். இதுல ஒன்று புனிதமான மாதம் தான் முகரம். இந்த முகரம் மாதத்துல சிறப்பு என்னன்னு பார்த்தா, இந்த முகரம் மாதத்துல 9வது மற்றும் 10வது நாள் ஆசுரா நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்கள்ல இஸ்லாமியர்கள் நோன்பு நோற்கிறாங்க. இவங்க நோன்பு நோற்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபிரௌன் ஒரு அரசன் தன்னை தான் வழிபடணும் அப்படின்னு மக்கள் கிட்ட பெரிய கொடுங்கோலாட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அக்காலகட்டத்தில் அவருக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, இஸ்ரவேலர்களுடைய மக்களில் ஆண் வாரிசு அவரை அழித்து விடும் அப்படின்னு ஒரு செய்தி கேட்குறாரு. உடனே இஸ்ரவேல் மக்களில் உள்ள ஆண் வாரிசு எல்லாத்தையும் அவர் வந்து கொன்றுங்க அப்படின்னு ஒரு தெரிவிப்பை பிறப்பிக்கிறார். அந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பிறக்கிறாங்க. மூசா அப்படிங்கிறது ஒரு நபி, அவர் பிறக்கிறாங்க. பிறந்த உடனே அல்லாவின் ஆணைப்படி மூசாவுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மூசா நபியை வந்து ஒரு துணியில் கட்டி தொட்டியில் வச்சு ஆற்றுல அனுப்பிடுறாங்க. அந்த மூசா நபி பிறந்ததையே அவர் ஃபிரோனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபிரோனுக்கே தெரியாமல் அந்த நபியை எடுத்து வளர்த்து வர்றாங்க. அவர் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அல்லாவிடமிருந்து அவருக்கு நபித்துவம் கிடைக்குது. நபித்துவம் கிடைச்ச உடனே இறை வழிபாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே இறைவனை வணங்குமாறு எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து கூறுறாங்க. அப்படி கூறும்போது அந்த ஃபிரௌன் அப்படின்ற அரசனுக்கு மிகுந்த கோபம் ஏற்படுது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் சேர்ந்தவர்களையும் ஃபிரௌன் அவர்கள் தன்னுடைய படையோடு சேர்ந்து தாக்கிறதுக்கு வராங்க. இவங்க கிட்டேருந்து தப்பிக்க போயிட்டு சென்று கொண்டு இருக்கும் வழியில் ஒரு கடல் வந்துடுது. அந்த கடல்லேருந்து தாண்டினாதான் இவங்களால ஃபிரோன்ட்டேருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற காலகட்டத்தில் இறைவனிடம் அந்த இடத்த வச்சு பிரார்த்திக்கிறாங்க. இறைவா, நான் உன்னையே வழிபட சொல்லி சொன்னதுக்கு வர வழியில் தடங்களாக ஒரு கடல் வந்திருக்கு, நான் இதை எப்படி நான் கடந்து போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல இறைவன் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உன் கையில் உள்ள ஒரு தடியை நீ கீழே அடித்தேன்னா அந்த கடல் உனக்கு வழிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்குன்ற எந்த ஒரு காரணமும் கேட்காம இறைவன் சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றதுக்காக அவரும் அதே மாதிரி அந்த தடியை வச்சு கீழே தரையில் அடிக்கிறாரு. உடனே கடல் ரெண்டாக பிறகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அந்த கடலை கடந்துடுறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து வர இந்த ஃபிரௌனும் அவருடைய படையினர்களும் அதே கடலை கறக்கும் போது இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்தவுடன் அந்த கடல் அப்படியே மூடிடும். ஸோ இந்த நிகழ்வில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிரௌனும் அவருடைய படைகளும் அழிந்து விடுகிறது. இதே ஒரு கொண்டாடுறதுக்காக தான் முகரம் மாதத்தில் ஒவ்வொரு முகரத்திலையும் 9வது நாள் மற்றும் 10வது நாள் ஆசுரா நோன்பு நம்ம கொண்டாடுறோம். இந்த ஆசுரா நோன்புல புனிதமானது என்னன்னா, முந்தைய பாவங்களை மன்னிக்க கூடியது என்று நபிகரால் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த ரமலான் மாதத்தில் 30 நோன்பு முஸ்லாமியர்கள் இருப்பாங்க இல்லையா, அதே கூட சேர்ந்து அதுக்கு அடுத்து ரமலான் மாதத்துக்கு பிறகு வைக்கிற முக்கியமான நோன்புகளில் ஒன்றாக இந்த ஆசுரா நோன்பு கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் தர்மங்கள் செய்வது, இறைவனை அதிகம் அதிகம் தொழுவது மற்றும் நஃபிலான நோன்புகளை நோற்பது போன்ற நற்காரியங்களில் முஸ்லிம்கள் ஈடுபடுகிறார்கள். நான் முதலே சொன்ன அரபு மொழியில் முகரம் என்பது புனிதமான அல்லது தடை செய்யப்பட்ட அப்படின்னு ஒரு பொருள் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்தில் போர் என்பது தடை செய்து வச்சுருந்தாங்க இல்லையா. அப்போ முகமது நபியுடைய மறைவுக்கு பின்பு அவருடைய பேரரான இமாம் ஹுசைன் அவர்களை உமையத் ராணுவம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கர்பலா அப்படின்ற இடத்துல இதே முகரம் மாதத்தில் போர் செய்கிறதுக்கு அழைக்கிறாங்க. அந்த கர்பலா இடத்துல கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் பசியால் ரொம்ப அவங்க அவதிப்பட்டு கடைசி முகரம் 10வது நாள் அவங்க அதில் தோல்வி அடைந்து இறந்து விடுறாங்க. முகமது நபியுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அவங்க அந்த உமையத் ராணுவம் வந்து அழிச்சிடுது. இதை தான் இந்த முஸ்லீம்களில் ஷியா பிரிவு முஸ்லீம்கள் வந்து இந்த துக்க செய்தியை அனுசரித்து தான் இந்த முகரத்தில் உள்ள முதல் 10 நாட்களாக துக்க நாட்களாக அனுசரித்து வராங்க. இன்ஷால்லா இந்த ஹிஜிரி புதிய ஆண்டில் நம் எல்லோருடைய வாழ்விலும் நிம்மதி மற்றும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நிரப்பப்படும், ஆமீன். இஸ்லாத்தில் பெண்களுடைய கடமைகள் என்ன? இஸ்லாம் வந்து பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு, பெண்களுடைய கடமைகளாக என்னென்ன குர்ஆன் எடுத்து கூறியிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் என்னென்னா, குர்ஆனில் பெண்களை பற்றியும் அவர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றியும் பல வசனங்கள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டனா, ஃபஸ்ட்டு பெற்றோர்கள், பெற்றோர்களை

0: எது எப்படி மதிப்பு மரியாதையுடைய நடத்தணும் அப்படிங்கிறத தன் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் கட்டளையிட்டோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு குரானில். பெற்றோரை கௌரவிப்பது ஒரு முக்கிய கடமையாக கூறப்படுகிறது. பெண் பிள்ளை பிறப்பு என்பது மகிழ்ச்சியான நற்செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பிள்ளை பிறந்ததை விட பெண் பிள்ளை பிறக்கிறத ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இரண்டு அல்லது மூன்று பெண் பிள்ளைகளை பெற்று ஒழுக்க நெறியோடு வளர்த்தவர்கள் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து சொர்க்கத்தில் நுழைவார்கள். சொர்க்கத்தில் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண் பிள்ளை பிறப்பு என்பது மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு இஸ்லாம் கூறியிருக்கிறது. திருமணம். திருமணத்தை பற்றின கருத்து என, பெண்களுக்கு நியாயமான முறையில் உரிமைகள் இருப்பதைப் போலவே அவர்களுக்கும் பொறுப்புகளும் உள்ளன. எந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமைகள் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு பொறுப்புகளும் இருக்கு. மனைவி கணவனுடன் நல்ல முறையில் வாழ்வதும் குடும்ப ஒற்றுமையை பேணுவதும் ஒரு பொறுப்பாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் கணவனும் மனைவியை மரியாதையுடன் நடத்த வேண்டும். மனைவிக்கு மட்டுமே கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்யணும் அப்படிங்கிற கட்டளை இல்லை. கணவனும் மனைவிக்கு சக மரியாதை சரியான மரியாதை கொடுத்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறத இஸ்லாம் கூறியிருக்கு. மேலும் திருமணத்தின் போது பெண் பிள்ளைகள் வீட்டில் கொடுக்கும் வரதட்சணையை தடுத்து திருமண கொடை மகர் திட்டம் கொடுத்து ஆண் வீட்டார் தான் பெண் பிள்ளைகளை திருமணம் செய்ய வேண்டிய சட்டம் இஸ்லாமில் இருக்கிறது. அதே போல மணப்பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செல்லாது. எல்லா திருமணத்திலையும் மணப்பெண்ணிடம் போயிட்டு உனக்கு இந்த திருமணத்தில் சம்மதமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பெண் சம்மதம் தெரிவித்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. அந்த உரிமையும் இஸ்லாம் மார்க்கம் வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்குது. அதே போல விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. அதே போல குரானில் உள்ள ஒரு வசனம் 24:31, நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் கற்பை காத்து கொள்ளட்டும். பெண்களுக்கு மட்டும் இதை சொல்லலை, பெண்களுக்கு கூறுவதுக்கு முன்னக்குட்டி 24:31 தான் பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு சொல்றதுக்கு முன்னக்குட்டி 24:30 ஆண்களுக்கும் பார்வையை தாழ்த்தி கொள்ளும் கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. ரெண்டு பேருமே சமம் அப்படிங்கிற உரிமை வந்து இஸ்லாம் சட்டத்தில் இருக்கு. அதே போல சொத்தில் பெண் பிள்ளைகளுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு இஸ்லாம் சட்டம் கூறியிருக்கிறது. மார்க்கு உலக கல்வியோடு சேர்ந்து மார்க்க கல்வியும் பெண்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லியிருக்கு. கற்பையும் ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் காக்க வேண்டும் என்று பெண்களின் கடமைகளை குர்ஆன் எடுத்து கூறியுள்ளது. மேலும் இஸ்லாம் வந்து கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்குன்னா, கணவன் மனைவி உறவை நல்ல முறையில் பேணுதல், பரஸ்பர அன்பு இருக்கணும் அவங்க ரெண்டு பேர் மத்தியிலையும். அதே போல மரியாதை, நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்புடன் வாழ முயற்சிக்கணும். அதே போல குடும்ப நலனில் அக்கறை காட்டுதல், வீட்டின் அமைதி ஒற்றுமை மற்றும் நலனை பேணுவதில் பங்களித்தல். ஒரு பெண் வீட்டில் இருக்கிறா அப்படின்னா அந்த பெண்ணுடைய சத்தம், அந்த வீட்டில் அந்த ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படிங்கிறதையே மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த பெண் அமைதியுடனும் ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்ளணும். அதே போல குழந்தைகளோட வளர்ப்பு எப்படி இருக்கணும் பாருங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம், என்றைக்குமே பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதே போல குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒழுக்கம், மதிப்புகள் மற்றும் கல்வியை வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தல், குடும்ப முடிவுகள் மற்றும் பொறுப்புகளில் இணைந்து செயல்படணும் இஸ்லாம் சட்டம் அங்கீகரிக்கிறது. குடும்ப ரகசியங்களை பாதுகாத்தல், பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் நல்லுறவு, இரு குடும்பங்களுடனும் நல்ல உறவை வளர்க்க முயற்சித்தல். இஸ்லாமில் குடும்ப வாழ்க்கை என்பது ஒருதலைப்பட்சமான பொறுப்பு அல்ல, கணவருக்கும் கடமைகள் உள்ளன. இந்த மாதிரியான கடமைகள் எல்லாமே ஒரு மனைவிக்கு மட்டுமே உரிதானது அல்ல, கணவனுக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறத இஸ்லாம் சட்டம் கூறியிருக்கிறது. அதே மாதிரி கணவனுக்குரிய அறிவுரைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, மனைவியை மரியாதையுடன் நடத்துதல் வேண்டும், மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சட்டம் கூறியிருக்கிறது. அன்பு, பாதுகாப்பு மற்றும் நியாயமான நடத்தையை வழங்குதல். அன்பு, பாதுகாப்பு எல்லாமே அந்த பெண்ணுக்கும் குடும்பத்தில் இருக்கணும், அந்த பெண்ணும் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத இஸ்லாம் சட்டம் கூறியிருக்கிறது. மனைவியினுடைய உரிமைகளை மதிக்கணும். ஏன்னா எந்த ஒரு இஸ்லாம் சட்டமும் பெண் பேச்சை கேட்காத, பெண்ணுக்கு அடிமையாகாத அப்படிலாம் சொல்லலை. உன்னுடன் வாழ்ந்த, அதாவது இஸ்லாமில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு கணவனுக்கு ஏற்ற மனைவி என்பது அந்த கணவனோட விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் தான் மனைவி அப்படின்னு கூறியிருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை தருது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணையும் கண்டிப்பாக கலந்து பேசி அவரை சம்மதத்தோடைய தான் முடிவே எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கடவுள் வந்து பெருசு. இங்கே யார் கடவுளும் பெருசு இல்லை, யார் கடவுளும் சிறிது இல்லை. வேற்றுமையில் உச்சுமைக்கான இந்தியாவில் அனைவரும் சேர்ந்து சகோதரத்துவமாக வாழ்வோங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: இதுவரை முஹரம் குறித்து உரை நிகழ்த்தியவர் முனைவர் ரசியா பானு அவர்கள்.

0: மாநகராட்சி கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களை நாம் இப்பொழுது சந்திப்போம்.
1: தூத்துக்குடி மாநகராட்சி ஓட்டுநர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள், வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பத்தி சொல்லுங்க.
2: என்னுடைய பெயர் வந்து ஜெயலட்சுமி ராமமூர்த்தி. நான் வந்து தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒரு 25 வருடமாக ஓட்டுநராக பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். நான் பொண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி எல்லாருமே நம்ம பொண்ணாக பிறந்துட்டோமேனு வருத்தப்படாமல் பொண்ணாக பிறந்ததுக்காக கடவுளுக்கு நம்ம தாய் தந்தைக்கெலாம் நன்றி சொல்லி நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்மளுடைய திறமையை நாம் உணர்ந்து அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னால் மட்டும் இல்லை எல்லாராலையும் எல்லா வகையிலையும் முன்னேற முடியும் அப்படிங்கிறத வந்து நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன்.
1: நல்லது. உங்களுக்கு இந்த ஓட்டுநர் பயிற்சி வந்து எத்தனை காலம் பயின்றீங்க?
2: அதுக்கு ரொம்ப வருடங்கள்லாம் நான் எடுத்துக்கல. நான் ப்ளஸ் டூ முடித்த உடனேயே வீட்டில் லைட் வெஹிக்கிள் இருந்ததுனால அதை ஓட்டி பழகியிருந்தேன். அப்புறம் அப்பா ஃப்ரெண்டு வந்து டிரைவிங் ஸ்கூல் வச்சு நடத்துனாங்க. அவங்க மூலியமாக ஏமா நீ நல்லா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறதுனால ஹெவி லைசன்ஸ் போடலாமே அப்படின்னு அவங்க தான் உற்சாகப்படுத்தினாங்க. அதனால் நான் போய் ஹெவி லைசன்ஸ் வந்து, அப்போ எனக்கு சொந்த ஊர் வந்து விக்ரமசிங்கபுரம், திருநெல்வேலி மாவட்டம். அங்கே ஹெவி லைசன்ஸ்க்கு பயிற்சி பள்ளி கிடையாது அப்படிங்கிறதுனால தென்காசியில் போய் அங்கேருந்து கனரக வாகனம் ஓட்டி பழகினேன். அது முடித்த உடனேயே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பதிஞ்சு வச்சுருந்தேன். நான் வந்து செகண்ட் கிரேடு டீச்சர் ட்ரைனிங் தான் படித்தேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து நர்சிங், நான் போலீஸ் இதிலலாம் செலக்ட் ஆனேன் அப்படிங்கிறதுனாலும் அப்பா வந்து டீச்சர்னா தான் பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல சேஃப்டியான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சேர்த்து விட்டாங்க. அதில் ஒரு 92 வருஷம் வந்து கல்வித்துறையில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நான் வந்து இந்த டிரைவிங், டைப்ரைட்டிங் இந்த மாதிரிலாம் பழகினேன். முடித்த உடனே லைசன்ஸ் எடுத்ததுனால அதையும் கொண்டு போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சுருந்ததில் எனக்கு வந்து நிறைய இன்டர்வியூ வந்துச்சு. நான் பொள்ளாச்சி, வால்பாறை இந்த மாதிரி இடங்களெல்லாம் ரொம்ப தூரத்தில் கிடச்சிது. அப்பா அவ்வளோ தூரத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்ப 2வது 99 வருஷத்துலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து

0: மாநகராட்சியில் இருந்து எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக அழைப்பு வந்தது. அதில் போய் ஜாயின் பண்ணி நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி 99வது வருஷம் பணியில் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து வாட்டர் சப்ளையில் உள்ள வாட்டர் லாரி, ஆஃபீஸர்ஸ் வெஹிக்கிள் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. அப்புறம் ஃபோர்க்லிஃப்டில் வந்து லைட் ஃபிட்டிங் மாற்ற வண்டி இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் படிக்கும்போது அதெல்லாம் பழகினது இல்லை. வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கெலாம் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு. நான் அதுலேயும் நல்ல முறையில் பண்ணதுனால திரும்ப கல்யாணம் ஆனது வந்து தூத்துக்குடி. அதனால் திருநெல்வேலி மாநகராட்சியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாநகராட்சியில் வந்து ஜாயின் பண்ணேன் மேம்.
1: சரி, இவ்வளோ படிச்சிருக்கீங்க. ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு தலை நிமிர்ந்து வாழணுங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பில் பாராட்டுக்கள். நீங்கள் வந்து எப்படி இந்த துணிச்சலான ஒரு முடிவுக்கு வந்தீங்க? ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுருக்கீங்க, டீச்சர் ட்ரைனிங் படிச்சுருக்கீங்க, டைப் ரைட்டிங் படிச்சுருக்கீங்க, கிளர்க்காக போகலாம், டீச்சராக போகலாம், அதையெல்லாம் விட்டுட்டு டிரைவிங்கில் தான் உங்களுக்கு வரணுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது?
0: இதுக்கெல்லாம் முதல் காரணம் வந்து எங்கள் அப்பா தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு அடங்கி அடங்கி வீட்டிலே இருக்கக்கூடாது, எல்லா இதுலேயும் நல்ல விழிப்புணர்வோட எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நம்ம தனியாக தெரிகிற மாதிரி நம்மளுடைய திறமைகளை வந்து வளர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது.
1: எல்லாருடைய வெற்றிக்கும் பின்னால் ஒரு ஆள் இருப்பாங்க. உங்களுடைய பிறந்த வீட்டில் உங்கள் அப்பா உங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. நீங்கள் புகுந்த வீட்டில் உங்கள் கணவருடைய சப்போர்ட் எப்படி இருக்குது இந்த தொழிலுக்கு நீங்கள் போகிறதுனால?
0: கணவரோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே முடியாது மேடம். அவங்க வந்து வீட்டு வேலைகள்லையும் சரி, குழந்தைய பராமரிக்கிறதுலையும் சரி, அப்புறம் என்னைய கவனிக்கிறதுலையும் சரி, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்கு வர வேண்டியது வந்து காலையில் 6 மணிக்கே டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு என்னால் வர முடிஞ்சிச்சு.
1: சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க?
0: ஒரு பையன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் மேம்.
1: ஒரே பையனை என்ஜினியர் ஆக்கியிருக்கீங்க, ஒர்க் பண்ணுற உங்கள் பையன்?
0: ஆமாம் மேடம், இப்போ நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க மேம்.
1: வெரி குட். ஒரு பெண்ணாக பிறந்து சாதித்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை உங்களுக்கு வாழ உங்களுக்கு ஒரு வழி வகுத்துருக்கு. 6 மணிக்கு டியூட்டிக்கு வரணும்னா 4 மணிக்கே எந்திரிச்சு எல்லாம் செய்தால் தான் முடியும். அதில் கூட மாட உங்கள் ஹஸ்பண்டுடைய ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்லணும். இந்த தொழிலில் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது மேடம்?
0: நம்ம இப்போ எனக்கு வந்து சர்வீஸ் வந்து 26 வருஷம் ஆகுது. அதனால் நான் இப்போதைக்கு 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் மேம்.
1: மந்த்லி 70,000?
0: ஆமாம் மேடம்.
1: சரி சரி.
0: கணவர் வந்து பேக்கரி வச்சுருக்காங்க சொந்தமாகவே, அப்படிங்கிறதுனால அவங்களோட வருமானத்தை செலவுகளுக்கு வச்சுட்டு என்னோட இதை வந்து சேமிப்பாக வச்சுக்கேன் மேம்.
1: கேக் தொழில் உங்களுக்கு தெரியுமா?
0: தெரியாது, சாப்பிடுவேன் நல்லா. இடையில எனக்கு டைம் கிடைக்கும் போது போய் நின்று பார்த்து ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இப்போது வேலைக்கும் போயிட்டு அதையும் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது போக டெய்லரிங் எல்லாமே கற்றுருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்குள்ளது அம்மாவுக்குள்ளது எல்லாத்தையுமே நானே தச்சுக்கிடுவேன். 2வது பி டியூஷன் கோர்ஸும் முடித்தேன். அதுவும் அப்பப்போ டைம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கெல்லாம் போய்
1: பரவாயில்லையே.
0: வீட்லேயே 2-3 மிஷின் இருக்குது, மற்றவங்களுக்கு வரவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி, மாநகராட்சியில் இந்த ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறீங்க, அது எந்த அளவுக்கு சிரமமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி இவ்வளோ 26 வருஷம் ஓட்டியிருக்கீங்க? ஏன்னா எல்லாருமே செய்ய பயப்படக்கூடிய ஒரே தொழில் டிரைவிங் தான். ஏன்னா ஒரு செகண்ட் நம்ம கண்ணு விலகிட்டினாலும் நம்மளால் வி கெனாட் சர்வைவ். அதனால் நீங்கள் எப்படி அந்த அனுபவத்தை மேற்கொண்டீங்க?
0: கஷ்டமானது தான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை நானுமே. அதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத அப்பவுமே பிரித்து கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு ஆம்பளையால் பார்த்த வேலையை நான் பார்த்ததுனால எனக்கு நிறைய உடல் உபாதைகள் வந்து அதிகமாக இருக்க தான் செஞ்சது. என்னுடைய தோற்றத்தையே அது மாத்திருச்சு. ஆனால் அதை நான் இஷ்டப்பட்டு செஞ்சதுனால அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே தோணலை.
1: தெரியல.
0: ஆமாம், அது வந்து எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதே பணியில் இருக்கிறதுக்கு இன்னமும் நான் விரும்புகிறேன் மேடம்.
1: அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன கனவுகள் இருக்குது? உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்குது?
0: பெண்களுக்குன்னு சொல்லி தனியாக டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை.
1: வெரி குட்.
0: ஆனால் நான் இப்போ வேலையில் இருக்கிறதுனால என்னோடய பேரில் அதை வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறதுனால நான் இன்னும் அதை துவங்கலை. எனக்கு இன்னொரு 5 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேடம் சொன்ன மாதிரி பல பிஸ்னஸ்கள்லேயும் இந்த டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பித்து சொல்லி கொடுக்குறதுலேயும் என்னோட கனவுகளில் அதுவும் ஒன்று மேடம்.
1: கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவார். இவ்வளவு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெண் வந்து கை

0: தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒத்துக்கொள்னு சொன்ன மாதிரி நீங்கள் இத்தனை தொழில்கள், டெய்லரிங், பியூட்டிஷியன், டிரைவிங், டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே முடிச்சிருக்கீங்க. முன்னாடி காலத்துலலாம் நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாதுன்னு இருந்த காலம் நம்ம பாட்டி முப்பாட்டன் பாட்டி காலத்தில். இப்போ அப்படி இல்லை, எல்லா வீட்லேயும் கேர்ள்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்க, ஹைலி ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அதனால் இந்த காலம் நமக்கு வந்து ஒரு வெற்றி கனியின் காலம்தான் பெண்களுக்கு. அதனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு சுயதொழில் செய்பவங்களா, ஒரு நல்ல மேம்பட்ட வருமானத்தோடு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
1: கண்டிப்பாக நானும் முயற்சி பண்ணி செயல்படுறதுக்கு முயற்சிக்கிறேன் மேடம்.
0: சரி, நீங்கள் நிலையத்திற்கு வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பதிவு செய்தமைக்கு நன்றி.
1: நானும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம்.
2: இதுவரை மாநகராட்சி கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா மீனா.

0: டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் சமையல் குறிப்பு வழங்குகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய் பிரெட் டிலைட். இது வந்து டிஃபன் பாக்ஸ் சமையலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல முருங்கைக்காய் நிறைய கிடைக்குது. இப்போ அந்த முருங்கைக்காயில உள்ள சதை பகுதியை மட்டும்தான் எடுக்கணும். அது இப்போ நான் வந்து அந்த சதை பகுதியை நீங்கள் முந்தின நாள் நைட்டே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். முருங்கைக்காயின் சதை பகுதி 1/2 கப்பு, நறுக்கிய வெங்காயம் 2 கரண்டி, நறுக்கிய தக்காளி 2 கரண்டி, சாம்பார் பொடி 1 கரண்டி, சீரகத்தூள் 1/2 கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1/2 கரண்டி, மல்லி இலை சிறிதளவு, ரொட்டி வந்து 10 ஸ்லைஸு, 10 துண்டுகள், எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு நமக்கு நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு. நல்ல இப்போ எப்படி செய்கிறதுனா, நல்ல சதப்பிடிப்பான முருங்கைக்காயை நீளமாக வெட்டி ஆவியில் வேக வச்சு அதில் உள்ள சதை பகுதியை மட்டும் கரண்டியால் வழித்து எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு கடாயில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போட்டு, சீரகம் பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு விழுது போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். முருங்கைக்காயின் சதை பகுதியை கடைசியில் போடணும். போட்டு உப்பு போட்டு அதில் சாம்பார் பொடியும் போட்டு அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி, மல்லி இலை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விட்டு எண்ணெய் லைட்டாக எண்ணெய் பிரியவும் அந்த மல்லி இலை தூவி இறக்கி வச்சுக்கோங்க. இதுதான் அதுக்கு ஸ்டஃபிங். இந்த ரொட்டி துண்டுகளுக்கு ஸ்டஃபிங் வந்து இந்த முருங்கைக்காய் மசாலா தான். இப்போ வந்து எப்படி நம்ம அதை பால்ஸ் மாதிரி செஞ்சு கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கணும். இந்த அதுக்கு அது என்ன பண்ணலாம், பிரெட்டை வந்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் ஓரங்கள் எதுவுமே கட் பண்ண வேண்டாம், அப்படியே தண்ணியில் முக்கிட்டு அப்படியே பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதில் வந்து முருங்கைக்காய் லைட்டாக ஒரு சின்ன கப் மாதிரி கையில் வச்சு லேசாக அழுத்திட்டு ஒரு சின்ன கிண்ணம் போல் செஞ்சு அதில் வந்து முருங்கைக்காயோட மசாலா இருக்குல்ல அந்த மசாலாவை அதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணிடுங்க. அப்படி ரோல் பண்ணி ஃப்ளாட், அதாவது ஸ்லைட்டாக இந்த அமுக்கி விடணும். அமுக்கி விட்டு கொஞ்சம் லேசாக குட்டி பூரி மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கும்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். இதில் நீங்கள் ஃபுல்லாக பூரி மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிக்கணும்னு அவசியம் இல்லை. தோசைக்கல்லில் போட்டு கூட ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சு எண்ணெயை ஊற்றி நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். இது வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் சாஸ் ஏதாவது வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை சமையல் குறிப்பு வழங்கியவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம், யோகாசனம் குறித்து விளக்குகிறார் யோகாசன பயிற்றுனர் ஜே ஜெயப்பிரியா அவர்கள்.
1: இப்ப இருக்கிற அவசரமான உலகத்துல நம்மை நாமே தான் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. துரித உணவு, ரசாயன கலவை நிறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், குளிர்பானங்கள், மசாலா பொருட்கள், கலப்படம் நிறைந்த மூலப்பொருட்களாலான உணவு முறைகளை நாம் எடுத்துக்கிறதுனால உடல் நலம் பாதிக்கப்படுது. இயக்க நிலை ஆதாரமான இராஜ சுரப்பிகளும் பாதிக்கப்படுது. அதனால் மருத்துவரையும் மனநல ஆலோசகர்களையும் நாம் தேடி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஆனால் அவங்க எல்லாருமே நமக்கு பரிந்துரைத்த ஒரு கலை யோகக்கலை. தற்பொழுதுள்ள சத்து குறைபாடை தீர்க்கிறதுக்கு மருந்துகளையும் மாத்திரைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் மக்கள் எல்லாருமே இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு நிலைக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அசைவு பயிற்சி, ஆரோக்கிய உணவு முறை, சின்ன சின்ன ஆசனங்கள், சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம், சுத்தி நிலை பயிற்சியாக கிரியாக்கள், சுவாச பயிற்சியை சுத்தி செய்ய கபாலபதி பயிற்சி மற்றும் சுவாச பயிற்சி, தியான பயிற்சி, இது எல்லாமே இப்போ ஆரோக்கியம் தரக்கூடிய வழிமுறைகள். மாணவர்கள், சிறுவர்கள் தங்களது ஞாபக சக்தியை அதிகரிக்க, கவன சிதறலை குறைக்க, உடல் வளர்ச்சியை மேம்படுத்த பல ஆசனங்கள் செய்ய ஆரம்பிச்சாச்சு. பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலும் பாடத்திட்டங்களாகவுமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 13 வயது பருவத்தில் மனம் அலைபாயாமல் இருக்கிறதுக்கு, ஸ்திர மனதாக இருக்கிறதுக்கு தியான பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். மன உறுதி, ஞாபக சக்தி அதிகரிக்கும். சேது பந்தன ஆசனம், சர்வாங்க ஆசனம். இந்த ஆசனங்கள் செய்கிறதுனால இதயத்துக்கு இரத்த ஓட்டம் நன்கு கிடைக்கும். மனப்படபடப்பு, பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆசனம். வயிற்றுப்பகுதி தசைக்கு வலு கூட்டக்கூடிய ஆசனங்கள். உசற்றாசனம், தொடைப்பகுதி தசைகள் வலுப்பெற தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை போக்கக்கூடிய ஆசனம். முதுகுவலிக்கு சிறந்த நிவாரண ஆசனம் இது. நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டக்கூடியது. சர்க்கரை வியாதியை தள்ளி போடக்கூடிய ஆசன நிலை. இரத்த அழுத்த மாறுபாட்டை சரி செய்யக்கூடிய ஆசனமும் கூட. மத்திய ஆசனம், அதாவது சுவாச கோளாறுகளை தீர்வு இந்த ஆசனம் செய்கிறதுனால கிடைக்கும். பிட்யூட்ரி, ஃபீனியல், தைராய்டு, பாராதைராய்டு சுரப்பிகளை சீராக சுரக்க வைக்கக்கூடிய ஆசனம் மத்ஸ்ய ஆசனம். மீன் போன்ற தோற்றம் உள்ள ஆசனம். அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிற ஆசனம் வஜ்ராசனம். உணவு சாப்பிட்ட பிறகு கூட செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம். செய்கிறது மிக மிக எளிமையான ஒரு ஆசனம். முழங்கால் போட்டு பிருஷ்டத்தை கணுக்காலில் படும்படி உட்காரக்கூடிய ஆசனம் தான். எல்லாரும் செய்யக்கூடிய ஆசனம். முயற்சி பண்ணால் கட்டாயமாக செய்ய முடியும். செரிமான பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஆசனம். தொடை பகுதி பலம் பெற முழங்கால் மூட்டு வலி நிவாரணம், இடுப்பு பகுதிக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம். தியான பயிற்சி, சுவாச பயிற்சி செய்ய நல்ல ஒரு ஆசனம் இது. முதுகு தண்டுவட பகுதி நேர் நிலையில் இருக்கும், அதனால் சுவாச தடுமாற்றம் சீராகும். தூக்கமின்மை சரி செய்யப்படக்கூடிய ஆசனம். பொதுவாக நிறைய பேர்கிட்ட கேட்கக்கூடிய ஒன்று மாதவிடாய் பிரச்சனை, பிசிஓஎஸ், பிசிஓடி பிரச்சனைகள். வஜ்ராசனம் செய்யும்போது கட்டுக்குள் அடங்கி பிரச்சனை சரியாகும். பாலாசனம், கழுத்து வலி, முதுகு வலி, வாயு பிடிப்பு, பிறப்புறுப்பு குறைபாடுகள், மன அழுத்தம் தீர்க்கக்கூடிய ஆசனம் பாலாசனம். சுவாச கோளாறு, உடல் சோர்வு, மனத்தளர்ச்சி, மலச்சிக்கல் கூட இந்த ஆசனம் செய்கிறதுனால சரியாகும். மாலாசனம், இடுப்பு பகுதிக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஆசனம், மலச்சிக்கலை போக்கக்கூடியது. மாதவிடாய் சுழற்சி, ஒழுங்கற்ற ஹார்மோன் சுரத்தலை சரி செய்யும் ஆசனம். நடுத்தர வயது பெண்கள் மற்றும் மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், தேவையற்ற கோபம், படபடப்பு, உடல் எடை அதிகரித்தல், இடுப்பு பகுதியில், அடிவயிற்று பகுதியில், தசை

0: சேரக்கூடிய நிலையை சீர் செய்து வடிவமைப்பை மேன்மைப்படுத்தக்கூடிய ஆசனம் மாலாசனம். கர்ப்பிணி பெண்கள் கூட மருத்துவரின் ஆலோசனையின்படி கூட செய்யலாம். இந்திய முறை கழிப்பறையை உபயோகப்படுத்தும் பழக்கம் இருந்தால் மாலாசனம் செய்கிறது மிக மிக எளிது. சக்கி சாலாசனம். மகப்பேறுக்கு பின்னும் நடுத்தர வயதை கடக்கும் போதும் சிலருக்கு உடல் எடை அதிகரிக்கிறது இயல்புதான். தசை தளர்ச்சி உடல் வடிவமைப்பை சீர்படுத்தக்கூடியது. தோற்றத்தில் பொலிவை ஏற்படுத்தக்கூடிய ஆசனம் சக்கி சாலாசனம். நமது கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய திருகல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். திருகல்ல மாவு திரிக்கும் போது எப்படி சுழற்சியாக செய்வாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆசனம் செய்யக்கூடிய நிலையும். காலை விரித்து ரெண்டு கையை கோர்த்து எப்படி திருகல்ல மாவை திருகும்போது ஒரு சுழற்சி கொடுப்போமோ அதே மாதிரி செய்யக்கூடிய எளிய ஆசனம். இந்த ஆசனம் செய்கிறதுனால இடுப்பு, பிட்டம், தொடைப்பகுதி, தோள்கள், கைகள் இதில் இருக்கக்கூடிய தளர்ந்த தசைகள் வலுப்பெறும். ஆசனம் செய்கிறதுக்கு வயது ஒரு தடையே இல்லைங்க. 6 வயசு முதல் வயது வரம்பே கிடையாது. மனதிடம், உடல் இலகு நிலை, ஆர்வம் இது மட்டும் இருந்தால் போதும். ஆசனங்களை தகுந்த ஆசன பயிற்சியாளர்கள்கிட்ட கற்றுக்கிட்டு தினமும் நாம் பயிற்சியை செய்யலாம்.
1: யோகாசனம் குறித்து இதுவரை விளக்கியவர் யோகாசன பயிற்றுனர் ஜே. ஜெயப்பிரியா அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என் உயிர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 CNG பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார்.

0: தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட 5,391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 140,635 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இதுவரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 நம்பர் வந்து இதுவரைக்கும் வேக்கண்டா இருக்கு. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
0: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்புத்தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட

0: மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டிடப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்ராவிடர் வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒருநாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55, ஆகாஷ்வாணி.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: தீவனப்பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிப்பது சாத்தியமற்றது. கால்நடைகளை பெருமளவு பராமரித்து வரும் சிறு மற்றும் குறு விவசாயிகளிடம் உள்ள குறுகிய நிலங்களில் அதிக தீவன மகசூல் தரும் தீவனப்பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் கால்நடை வளர்ப்பினை நாம் மிக லாபகரமான ஒன்றாக மாற்றலாம்.
3: கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்

0: இருங்கள்.
1: அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம்தான் விழுதுகள் மையம்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
1: இந்த மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன.
2: பிசியோ தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன.
1: இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் எளிதாக ஒரே இடத்தில் பெறுமகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
2: கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன.
1: இந்த மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் அவர்களின் வீட்டுக்கு அருகிலேயே வழங்கப்படுகின்றன. இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகில் உள்ள

0: வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன.
1: இந்த மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் அவர்களின் வீட்டுக்கு அருகிலேயே வழங்கப்படுகின்றன. இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
0: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
0: 9498-34-5350. நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் தினம்தோறும் மாலை 6:10. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Samvidhan Hatya Divas being observed today. Prime Minister Narendra Modi pays homage to those who defended democratic values during the emergency. External Affairs Minister Dr. S. Jaishankar calls for stronger collaboration amid global challenges, invokes Vasudhaiva Kutumbakam at Jeju Forum in South Korea. BRICS Energy Ministers meeting begins in Gurugram under India's BRICS 2026 chairship. Powerful earthquakes strike Venezuela back-to-back, causing multiple building collapses, state of emergency declared. South Africa advanced to knockout stage of FIFA World Cup for first time, defeating South Korea 1-0 in Monterrey. And in cricket, India to take on Bangladesh in Group A match of ICC Women's T20 World Cup in Manchester this evening. Samvidhan Hatya Divas is being observed today. It serves as a reminder of what happened when the Constitution of India was trampled over on the 25th of June 1975. It is also a day to pay homage to each and every person who suffered due to the excesses of the emergency. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah today paid homage to all those who stood firm in defence of democratic values during the emergency. In a social media post, Prime Minister Modi said the emergency was a direct assault on the Constitution. He said it witnessed the suspension of civil liberties, curbs on freedom of expression and the arrest of political leaders, journalists and social workers. The BJP today hit out at the Congress over the emergency and described it as a dark chapter in Indian history. Briefing the media at party headquarters in New Delhi, senior BJP leader Ravi Shankar Prasad said that during the emergency, the judiciary was attacked, media was pressurized and opposition leaders were jailed to save the then Prime Minister Indira Gandhi's chair.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. நேரம் 2:30, 10 நொடி. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அபய் ஜோத்புர்கர், பூர்ணிமா சதீஷ் பாடியுள்ள பாடலினி, படம் ரம்மி.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 நேரம் இப்போது 2:40 தொடர்ந்து ஹரிஹர சுதன் பூஜா பாடிய பாடல் படம் திருடன் போலீஸ்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 2 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் கூடலூர் பசார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு சோலையாறு சின்கொனா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கரூர் கன்னியாகுமரி திண்டுக்கல் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 27ஆம் தேதி அன்று பலத்த காற்றுடன் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி அன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி

திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 29ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 30ஆம் தேதி அன்று பலத்த மழை கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வரும் முதல் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும்.

0: கூட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அடுத்த 24 பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போம்.

0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலகமே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு.
0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலக

0: மே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874, அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்களே, இப்போது திரைகானம் உலிகுலாவரும் நேரம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பிரம்மா படத்திலிருந்து.

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஒலிக்கும் இந்த பாடல் ஈரமான ரோஜாவே படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் மனோ குழுவினர்.

0: திரைகானத்தில் தொடர்ந்து கோபுர வாசலிலே படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடலை கேட்போமா?
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகாரம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் நேர்களே, மதியலை 720 கிலோஹெர்ட்ஸின் தரைவழி ஒலிபரப்பில் மாலை 6:40 101.4 ரெயின்போ பண்பலையின் தரைவழி ஒலிபரப்பில் மாலை 6:30 மான்செஸ்டர் ஓல்டு ட்ரஃபோர்டு கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். வழக்கம்போல மற்ற நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்,

0: மாங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். வழக்கம்போல மற்ற நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுந்தரசன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். தரைவழி ஒலிபரப்பில் இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கால்நடைகளுக்கான தீவனப் பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி இணைப்பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர், எங்க வீட்டு மருமகள் நாடகம், எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தாசந்தில் குமார், ஸ்ரீனிவாச முருகன். 10:00 காற்றோடு கலந்திடவா. நூறு.1 எஃப்எம் கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் சிறுவர் நிகழ்ச்சி, த லெகசி லீவ்ஸ் ஆன் பர்த் அனிவர்சரி ஆஃப் விபி சிங், உரை வழங்குபவர் எஸ் கிருஷ்ணாஸ்ரீ, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் பி கவின் பிரணவி, மியூசிக்கல் டேலண்ட் பி கே திவ்யஸ்ரீ, பாட்டு ஓஷன்ஸ் த ப்ளூ ஹார்ட் ஆஃப் ஹெர்த், ஏ ஹர்ஷித் வருண் வழங்கும் உரை, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைடு, 9:45 இன்சைட்ஸ், 11:10 மார்க்கெட் மந்திரா, 11:40 திரைகானம். நேர்களே, 101.4 ரெயின்போ பண்பலகில் இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆமுருகன் அவர்கள், 6:15 வழிபாடு, 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை இதில் காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் இரா மோகன சுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாள் குறித்த சிற்றுரை, சத்ரபதி ஷாகு மகராஜ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் இனி குறையும் திருநாய்கள் தொல்லை, பிரபுசங்கர் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை வழங்குபவர் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள், 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கசையில் ஸ்ரீகாளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை, பெரும்பேறு டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.3°C, குறைந்த அளவு 29.2°C, பதிவான மழை அளவு 0.5 mm, ஈரப்பதம் 74%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.6°C, குறைந்த அளவு 29.6°C, பதிவான மழை அளவு 0.1 mm, ஈரப்பதம் 78%. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், மாலை அல்லது இரவில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு, அதிக அளவு 38°C ஒட்டியும் குறைந்த அளவு 28°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Commerce and Industry Minister Piyush Goyal has said the Free Trade Agreement, FTA, with the United Kingdom is the most comprehensive agreement that India has entered into so far. Addressing the India Global Forum, IGF, UK-India Week in London today, Mr. Goyal said, "Sky is the limit in terms of the economic benefits that will flow from the agreement."

மதுராந்தக தேவரின் பரம்பரையை குறித்து நேயர்களுக்கு நாம் சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்டகாலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்மபத்னியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறிக் கடந்த தேவார திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆயினும் சில பாடல்களை சேகரித்தார். தேவார பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களை பாடினார். அவற்றில் சிதம்பரத்தை பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது. கண்டராதித்தர் தமது அரும்பெரும் தந்தையாகிய பராந்தக சக்கரவர்த்தி தில்லை அம்பலத்துக்கு பொன் வைந்தது பற்றி தாம் பாடிய பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரல் செங்கோர் சோழன் கோழிவேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் விளையார் பாடியாடும் மணி தில்லையம்பலத்துள் எங்கோல் ஈசன் எம்பிறையை என்றுகொல் எய்துவதே என்ற பாடலில் தம் தந்தை பாண்டிய நாடும் ஈழமும் வென்றவர் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். பதிகத்தின் கடைசி பாடலில் தமது பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் தம்முடைய காலத்தில் சோழரின் தலைநகரம் தஞ்சையானதையும் குறிப்பிட்டிருக்கிறார். சீரான் மல்கு தில்லை செம் பொன்னம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையர்கோன் கலந்த ஆராவின் சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகிற் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே. கண்டராதித்தருக்கு போர் செய்து ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் நம்பிக்கை இருக்கவில்லை. போர்களினால் மனிதர்கள் அடையும் துன்பங்களைக் கண்டு வருந்தியவரானபடியால் கூடிய வரையில் சண்டைகளை விலக்க முயன்றார். சமாதானத்தையே நாடினார். இதன் காரணமாக இவர் ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிகவும் சுருங்கலாயிற்று. கண்டராதித்தர் தம் முதிர்ந்த வயதில் மழவரையர் மகளை மணந்து கொண்டார். அவர்களுடைய புதல்வன் மதுராந்தகன். கண்டராதித்தரின் அந்திம காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தை. ராஜ்யத்தைச் சுற்றிலும் எதிரிகள் தலையெடுத்து கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் கண்டராதித்தரின் தம்பி அரிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அரிஞ்சயனுடைய குமாரன் சுந்தர சோழன் அதற்குள் காளை பருவத்தை கடந்து பல போர்களிலே வெற்றி முரசு கொட்டி மகாவீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். ஆதலின் கண்டராதித்தர் தமக்கு பின்னர் சுந்தர சோழனே பட்டத்துக்கு உரியவன் என்று முடிவுகட்டி குடிமக்களுக்கும் அறிவித்துவிட்டார். தன்னால் சிம்மாதனம் சம்பந்தமான குடும்பச் சண்டைகள் உண்டாகாதிருக்கும் பொருட்டு சுந்தர சோழருடைய சந்ததிகளே பட்டத்துக்கு உரியவர்கள் என்றும் சொல்லிவிட்டார். தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவ கைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தன் மனைவியிடமும் அவர் சொல்லியிருந்தார். இவையெல்லாம் அந்நாளில் நாடறிந்த விஷயங்களாயிருந்தன. செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி வந்தாள். மதுராந்தகனுடைய சிறுபிராயத்திலேயே அவன் உள்ளத்தில் சிவபக்தியையும் உலக வாழ்வில் வைராக்கியத்தையும் உண்டாக்கி வளர்த்து வந்தாள். ஏறக்குறைய 20 பிராயம் வரையில் மதுராந்தகன் அன்னையின் வாக்கையே வேதவாக்காக கொண்டு நடந்து வந்தான். ராஜ்ய விவகாரங்களில் அவனுக்கு சிறிதும் பற்று ஏற்படவில்லை. சோழ சிங்காதனம் தனக்கு உரியது என்ற எண்ணமே அவன் உள்ளத்தில் உதயமாகாமல் இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன்னால் சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்ததிலிருந்து அவன் மனம் மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் லேசாக தலை காட்டிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு பெரிதாக்கி வந்தாள். சிறிய தீப்பொறி அதிவிரைவில் பெரிய காட்டுத்தீ ஆகிவிட்டது. பல்வேறு காரணங்களினால் சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் பெருந்தர அதிகாரிகளும் மதுராந்தகனை ஆதரித்து சதி செய்ய முற்பட்டதையும் பார்த்தோம். மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு சுந்தர சோழர் கண்மூடும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். ஆனால் மதுராந்தகனோ அவ்வளவு காலம் காத்திருப்பதற்கே விரும்பவில்லை. சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்தில் பாத்தியதை இல்லை என்றும் தனக்கே சோழ சாம்ராஜ்

0: வந்திருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணத் தொடங்கினான். அதிலும் இப்போது சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி ராஜ்யத்தை கவனிக்க முடியாத நிலைமையில் இருந்தார் அல்லவா? ஆதலின் ஏன் தான் உடனடியாக தஞ்சாவூர் சிங்காசனமேறி ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இவ்விதம் மதுராந்தகனுக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள் அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டரையர்களின் பொறுப்பாயிருந்தது. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிட அவர்கள் விரும்பவில்லை. சுந்தர சோழரின் இரு புதல்வர்களும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீரச் செயல்களினாலும் பிற குணாதிசயங்களினாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர்கள் இடம் பெற்றிருந்தார்கள். கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலூர் மலையமான் என்னும் இருவரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்து நின்றார்கள். சைன்யத்திலேயும் ஒரு பெரும்பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புத்திரர்களையே விரும்பினார்கள். ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேட்டரையர்கள் பொறுமையுடன் இருக்க தீர்மானித்தார்கள். இதற்கிடையில் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறியிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தமக்கு பிறகு இளவரசர் மதுராந்தகருக்குத்தான் பட்டம் என்று சுந்தர சோழரே சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இல்லை. இதற்கு குறுக்கே நின்று தடை செய்யக்கூடியவர்கள் இளைய பிராட்டியும் செம்பியன் மாதேவியும் தான். இளைய பிராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளினால் வென்றுவிடலாம். ஆனால் தமிழ்நாடெங்கும் தெய்வாம்சம் பெற்றவராக போற்றப்பட்டு வரும் செம்பியன் மாதேவி தடுத்து நின்றால் அந்த தடையை கடப்பது எளிதன்று. அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை என்பது எங்கும் பரவியிருந்தது. அன்னையின் வார்த்தையை மீறி மகன் சிம்மாதனம் ஏறுவதை குடிமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஒன்று, அந்த அம்மாளும் தமது கணவரை பின்பற்றி கைலாச பதவிக்கு செல்ல வேண்டும், அல்லது அவருடைய மனம் மாறச் செய்ய வேண்டும். தாயின் மனத்தை மாற்றக்கூடிய சக்தி பெற்ற பிள்ளையைத் தவிர வேறு யாருக்கு இருக்கக்கூடும்? ஆதலின் அன்னையிடம் சொல்லி அவர் மனத்தை மாற்றும்படி மதுராந்தகத்தேவரை அடிக்கடி பழுவேட்டரையர்கள் தூண்டிக் கொண்டிருந்தார்கள். மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டும் உற்சாகம் காட்டவில்லை. ராஜ்யமாளும் ஆசை அவர் உள்ளத்தில் வெறியாக மூண்டிருந்தது. ஆனால் அன்னையிடம் அதை பற்றி பேச மட்டும் அவர் தயங்கினார். ஏன், அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கே அவர் அவ்வளவாக விரும்பவில்லை. இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். தமது கணவருடைய விருப்பங்களில் முக்கியமானதொரு விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தம் குமாரன் தம்முடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தியிருந்தார். அதன்படியே சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படி கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் தஞ்சை சிங்காதனத்துக்கு தமக்குள்ள உரிமையை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனத்தை மாற்ற முயலும்படியும் சொல்லி அனுப்பினார். மதுராந்தகத்தேவர் தமது பரிவாரங்களுடன் வந்தியத்தேவனுடன் பழையாறை நகருக்குள் பிரவேசித்தார். ஆரிய படை வீடு, பம்பை படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு முதலான வீரர்கள் வாழும் பகுதிகளின் வழியாக ஊர்வலம் சென்றது. பிறகு கடை வீதிகள், குடிமக்கள் வாழும் பகுதிகள், ஆலயங்கள், ஆலயங்களைச் சூழ்ந்திருந்த சந்நிதி தெருக்கள் முதலியவற்றின் வழியாகச் சென்றது. ஆங்காங்கு ஒரு சிலர் வீட்டு வாசல்களில் நின்று பார்த்தார்கள். ஆனால் மக்களிடையே எந்தவித உற்சாகமும் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டான். முதன்முறை அவன் இந்நகருக்குள் வந்திருந்த போது நகரம் கோலாகலத்தில் மூழ்கியிருந்தது. இப்போது வீதிகள் ஜன சூன்யமாயிருந்தன. பழையாறை பாழடைந்த நகரமோ என்று சொல்லும்படி இருந்தது. மதுராந்தகத்தேவர் மீது பழையாறை மக்கள் அவ்வளவாக விஸ்வாசம் கொண்டிருக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. வந்தியத்தேவனுக்கு இது ஒரு விதத்தில் சௌகரியமாயிருந்தது. தன் முகம் தெரிந்தவர்கள் யாரேனும் தன்னை பார்க்கும்படி நேரவும் அதனால் தொல்லை ஏற்படவும் இடமில்லை அல்லவா?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேயர்களே, பல பெயர்கள் காரண பெயர்களாக இருப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டா மதுராந்தகர் மதுரைக்கு, அதாவது மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டியர்களுக்கு அந்தகர் காலனை போன்றவர். பாண்டியனும் தம் பங்குக்கு பகைமை காட்டினான். சோழாந்தகன் சோழனுக்கு யமனை போன்றவர். இதுதான் சோழ வந்தான் ஆகி ஒரு ஊரின் பெயராக விளங்குது. இந்த நெடுங்கதையில வந்தியத்தேவனின் துணிச்சலையும் திருமலையப்பனின் தந்திரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு கண்டராதித்த சோழர் மகனான மதுராந்தகத்தேவரிடம் சிறப்பு

0: மதப்பா எதையும் காணல. ஆனா கதை ஓட்டத்துல அவர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் ரொம்ப பெருசு. ஆசிரியர் கல்கியே பழையாறையத்தான் தேர்ந்தெடுத்திருக்க முறையா அறிமுகம் செஞ்சு வைக்க. மதுராந்தகரின் யோகம் எப்படி? குழந்தை சோதரிடரிடம் வந்தியத்தேவன் கேட்டது நினைவிருக்கும். விசித்திரமான ஜாதகம், பெண்களின் ஜாதகத்தை போன்றது. போதும் பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பது. இந்த சிறு குறிப்பு போதுமே வந்தியத்தேவனுக்கு. பக்தி நெறியில ஈடுபட்டிருந்த மதுராந்தகனுக்கு ராஜ்ய ஆசையை மூட்டி அடியோடு மாத்திட்ட நந்தினிய எப்படிலாம் பாராட்டினார் தனாதிகாரி. சரி, மதுராந்தக தேவர் அறிமுகம் வாய்ப்பை பயன்படுத்தி ஒருவித முன்கதை சுருக்கத்தை வழங்கியிருக்கிறார் ஆசிரியர். அவர் குறிப்பிட்டிருக்கிற திரு இசைப்பா தொகுதியை பத்தி நாம் பார்ப்போம். திரு இசைப்பா என்கிற தொடர் இறைமை பொருந்தின இசைப்பாட்டுன்னு பொருள்படும். அருளாசிரியர் 9 பேர் பாடின 29 திருப்பதிகங்கள் கொண்டது 9 திருமுறை. இவற்றில 28 திருவிசைப்பானும் சேந்தனார் பாடின பல்லாண்ட திருப்பல்லாண்டுன்னும் வழங்கி இத்தொகுதியை திருவிசைப்பா மாலைன்னு குறிப்பிடுறது மரபு. இத்திருப்பதிகங்களை பாடினவங்க இந்த நெடுங்கதை நடந்த காலத்துக்கு முன்னும் பின்னும் வாழ்ந்தவங்க. திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி காட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர். மதுராந்தகரின் தந்தை கண்டராதித்தர் பதிகத்தை பஞ்சமம்ங்கிற பண்ணில் பாடுவாங்க. இதற்கு இணையான ராகம் ஆகிரி. இந்த பகுதியில் இடம்பெற்ற தூபம்ங்கிற சொல்ல ஆராய்வோம். சாம்பிராணி, குங்கிலியம் இப்படி நறுமணம் கொண்ட பொருள்களை கணல்ல இட்டா வெளிப்படுற புகையும் நறுமணத்தோடு எழும். வழிபாட்டு முறைகளில் ஒன்று தூபம். தூபம் போடுவதுன்னு நகைச்சுவா சொல்வது உண்டு. அதாவது ஏற்கனவே ஆசையாலேயோ குரோதத்தாலேயோ ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டிருந்தா அவரை தூண்டி விடுறது. வந்தியத்தேவன் என்ன செய்ய போறான்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். என்னருகில் தந்துவிட்டேன் உன்னை படத்திற்காக அருண்மொழி உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று

0: நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லணும். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோரப் பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 7 ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம், செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. ஆகாஷவாணி நேயர்களே, மான்செஸ்டர் ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி

நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். நேரம் 6:40. ஆகாஷவாணி தொடர்வது மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் முதலில் நான் பாடும் பாடல். திரைப்படத்திற்காக எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

மகுடி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. மொபைல் ஆப்பில் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதலில் என் ஜீவன் பாடுது படத்திற்காக ஒலிப்பது மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: இதுவரை திரைகானம் ஒலி உலாவர கேட்டீர்கள். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை தற்போது இடம்பெறும் மாவட்ட செய்திகள் மற்றும் தமிழ் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:10. இப்போது இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.
1: சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடய வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16 தொடங்கி 19 வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி

0: 2026 முதல் மே மாதம் 2026 வரை 89 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2026-2027 ஆண்டிற்காக 1,97,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17/6/2026 வரை 2,090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் பேசும்போது,
1: தருமபுரி மாவட்டத்தில் 2025-2026 கல்வியாண்டில் 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12 வகுப்பில் தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12 வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97/50/98/23/94 அல்லது 97/88/85/85/80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
0: தருமபுரி மாவட்டத்தில் வரும் ஜூன் மாதம் 28 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது,
2: வருகின்ற ஜூன் 28 பிறந்த குழந்தை முதல் 5 அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
3: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார்.

0: கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிர்ந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்தியநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக

0: கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டிலிருந்து ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34% அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000+ காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 இழப்பிற்கு 333 எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ஷாய் ரஷீத் 53 களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும், ஜெர்மனி ஈக்வடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9:00 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 இழப்பிற்கு 333 எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:15. ஆகாஷ்வாணி சென்னை. நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மக்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும்பங்கு வகிக்கும். ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலைக்கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கும். ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அதிக அளவிற்கு ரசாயன உரங்களை பயிருக்கிடும்போது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடும். இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால்

0: இந்த புழுக்கள் அவ்விடத்தைவிட்டு சென்றுவிடும். இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறந்து போகவும் நேரிடும். எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையும் 58 முதல் 80% ஈரப்பதமும் தேவைப்படும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகு தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். நாற்றங்காலில் விதை விதைப்பதற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதனால் விதை மூலம் பரவக்கூடிய நோய்க்கிருமிகளை பரவாமல் கட்டுக்குள் வைக்கலாம். 1 கிலோ நெல் விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் கலந்து விதைப்பதால் நெல் முளைப்புத்திறன் அதிகரிப்பதோடு மண்ணின் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல், வாடல் நோய், நாற்றழுகல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதோடு இலை வழியாக பரவும் நோய்களான குலை நோய், இலை உரைக்கருகல் நோய், இலைப்புள்ளி நோய் பாதிப்பு குறைந்து பயிர்களுக்கு நீண்டகால பாதுகாப்பை அளிக்கும். சவுண்டல் ஒரு ஆணி வேரினை கொண்ட பசுந்தழை உர மரப்பயிராகும். இவை வறட்சியை தாங்கி வளரும். எனவே நல்ல வடிகால் வசதி உள்ள எந்த வகை மண்ணாக இருந்தாலும் வளர்ந்து பயன் தரும் மரப்பயிராகும். நல்ல இலை தழைகளை கொடுப்பதால் இது ஒரு சிறந்த பசுந்தழை உரப்பயிராக பயன்படுத்தப்படுகிறது. இவற்றில் சுமார் 4% தழைச்சத்தும் 1% மணிச்சத்தும் 2% கால்சியமும் அடங்கியுள்ளன. வருடத்திற்கு குறைந்தது 3 முறை இலைகளை வெட்டி பயன்படுத்தலாம். ஹெக்டேருக்கு 20 டன் வரையிலான தழைகளை பெறலாம். இந்த மரம் அதிக செல்லுலோஸ் கொண்டுள்ளதால் காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது. கால்நடைகள் மிகவும் விரும்பிய உணவாக உட்கொள்ளக்கூடிய தீவன மரப்பயிராகும். அதிக அளவு புரதமிக்க தீவனமாகவும் காணப்படுகிறது. இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: முத்தழகு, மரம் செடி கொடிங்கன்னு எல்லாத்தையும் கடிச்சு போட்டிருக்கியே, அதையெல்லாம் வெளியே தூக்கி போட்டுறாத. நான் அப்புறமா வந்து எங்க ஆடு மாடுகளுக்கு எடுத்துக்கிட்டு போறேன்.
1: ஏங்கா, அம்பட்டு தழைகள் கிடக்கு, இது எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிட்டு போவீங்க?
0: என்ன முத்தழகு பண்றது, வெயில் காலமா இருக்கிறதால ஆடு மாடுகளை வெளியில மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போக முடியல. அதோட தீவனம் வாங்கியும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. வேற என்ன பண்றது, இது மாதிரி எங்கேயாவது தழைகள் கிடைச்சா எடுத்துக்கிட்டு போய் போடுற.
1: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா இம்புட்டையும் நீங்க ஒத்தால எப்படி எடுத்துக்கிட்டு போவீங்க? அதுக்கு பதிலா நான் வேணும்னா ஒரு வழி சொல்லட்டுமா?
0: என்ன முத்தழகு, என்ன வழி அது?

0: நீங்க வளர்க்குற ஆடு மாடுகளை வேணும்னா இங்கனை ஓட்டியாந்து விட்டு போடுங்க. நீங்க வந்து அதுங்களை பார்த்துக்கோங்க. நான் சுட சுட சமைச்சு கொடுக்குறேன். நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாருங்க. ஆடு மாடுங்க தழைகளை தின்னு முடிச்சதும் நீங்க வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க.
1: முத்தழகு, அற்புதமான யோசனை புள்ள, அப்படியே செஞ்சு போடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
0: என்னக்கா அது?
1: இந்த தீவனத்துக்காக பயிரெல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி நாமளும் செய்ய முடியுமா?
0: ஏன் முடியாது? அப்படி செஞ்சா நம்ம கால்நடைகளுக்கு தீவனத்துக்காக செலவு செய்யற செலவு அம்புட்டும் குறைஞ்சு போகும், அதோட லாபமும் அதிகமா எடுக்கலாம்.
1: ஆ, நீ சொல்றது சரிதான் புள்ள. எனக்கு தெரிஞ்சது புல்லு வளர்க்கறது மட்டும்தான். அது தவிர வேற என்ன தீவன பயிர் போடலாம் முத்தழகு?
0: ஹா தாடி அக்கா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க ஊடால ஊடால கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட சில கேள்விகளுக்கு தான் எனக்கு பதில் தெரியும், பல கேள்விகளுக்கு பதிலே சொல்ல தெரியாது. அதனால நீங்க கிளம்பி இருங்க, உங்களுக்கு வேணுங்கிற விவரத்தை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம்.
1: முத்தழகு, விவரங்களை தெரிஞ்சுக்க இங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்க. அது சரி, என்ன விவரம் தெரிஞ்சுக்க போறோம்?
0: சொல்றேங்கா, கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: விவசாய பெருமக்களே, கால்நடைகளை நம்ம விவசாயிகளோட வங்கி என்றே அழைக்கலாம். கால்நடைகள் விவசாயிகளுக்கு பொதுவாக ஒரு பொருளாதார பாதுகாப்பினை தருகிறது. எனவே விவசாயிகள் வேளாண்மையுடன் விவசாயம் சார்ந்த தொழில்களான கால்நடை வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு போன்றவற்றை பெரும்பாலும் மேற்கொள்கின்றனர். இந்தியாவில் உள்ள மொத்த கால்நடைகளின் எண்ணிக்கை 485 மில்லியன். இதற்கு 1061 மில்லியன் மெட்ரிக் டன் பசுந்தீவனம் தேவைப்படுகிறது. அதற்கு மேலும் 581 மில்லியன் மெட்ரிக் டன் உலர்த்தீவனமும் தேவைப்படுகிறது. நமது நாட்டில் 62.7% பசுந்தீவன பற்றாக்குறையும் 23.46% உலர்தீவன பற்றாக்குறையும் உள்ளது. கால்நடை வளர்ப்பு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கணும்னா தீவன பற்றாக்குறையை சரி செய்வது மிகவும் அவசியம். இந்தியாவோட மொத்த சாகுபடி பரப்பை பார்த்தீங்கன்னா 5% மட்டும்தான் தீவன பயிருக்காக விவசாயிகள் ஒதுக்கியுள்ளாங்க. அதாவது 8.3 மில்லியன் ஹெக்டர்ல இருந்து மட்டும்தான் தீவன பயிர்கள் உற்பத்தி செய்யப்படுது. இது மிகவும் குறைந்த நிலப்பரப்பு. ஆனா தற்போது இருக்கிற சூழ்நிலையில நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற மக்கள் தொகையில தீவன பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிப்பது சாத்தியமற்றது. கால்நடைகளை பெருமளவு பராமரித்து வரும் சிறு மற்றும் குறு விவசாயிகளிடம் உள்ள குறுகிய நிலங்களில் அதிக தீவன மகசூல் தரும் தீவன பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் கால்நடை வளர்ப்பினை நாம் மிக லாபகரமான ஒன்றாக மாற்றலாம். ஏன்னா தீவன செலவு தான் வந்து உங்களுக்கு கால்நடை வளர்ப்புல பெரிய பங்கு வகிக்கிறது. இப்ப தீவன பயிர்கள் நம்ம சிறப்பான முறையில் பயிரிட்டு அவற்றை வந்து விவசாயிகள் வந்து மாடுகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய தீவன செலவு பெருமளவு குறைவதனால அவர்களுக்கு அந்த தொழில் வந்து லாபகரமா அமைகிறது. பொதுவா தீவன பயிர்களோட வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானிய வகை தீவன பயிர், புல் வகை தீவன பயிர், பயிறு வகை தீவன பயிர், இது வந்து 3 முக்கிய வகைகளாகும். இன்னொரு முக்கியமான வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, மர வகை தீவன பயிர்கள். இந்த புல் வகை அல்லது பசுந்தீவன பயிர்கள் எல்லாமே அதிக நார்ச்சத்து தருவதோடு மாவுச்சத்தையும் கால்நடைகளுக்கு கொடுக்கிறது. அதே போல பயிர் வகை பசுந்தீவனங்கள் நார்ச்சத்துடன் புரதச்சத்து மிகுந்த உணவையும் மாடுகளுக்கு கொடுக்கிறது. புல்வகை பசுந்தீவனங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், கினியா புல், கொழுக்கட்டை புல், இவையெல்லாம் முக்கியமான புல்வகை பசுந்தீவனங்கள். தானிய வகை பசுந்தீவனங்கள்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம், சோளம், கம்பு, இதெல்லாம் வந்து முக்கியமான தானிய வகை பசுந்தீவனங்கள். முயல் மசால், வேலி மசால், குதிரை மசால், தட்டை பயிறு, இவையெல்லாம் வந்து முக்கியமான பயிர் வகை பசுந்தீவனங்கள். அகத்தி, சூபாபுல், கிளைரிசீடியா, இவைகள் முக்கியமான மரவகை தீவன பயிர்களாகும். இந்த தீவன பயிரை நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அவற்றோட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பாக்குறப்ப, ஃபர்ஸ்ட் வந்து பயிர் ரகங்கள் வந்து குறைந்த நீர் வசதி இருக்கிற இடத்துலயும் வளர்ற மாதிரி ஒரு ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அது போல உரிய உளவியல் உத்திகளை கையாளணும். அதாவது ஓரளவுக்கு மண்ணோட ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிற மண்ணில் இதை பயிரிடுறது மூலமா ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்க முடியும். அது போல நல்ல தரமான விதைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது விளைச்சல் அதிகரிக்கும். மண்ணோட தன்மைக்கு ஏற்ப தீவன பயிர்களை தேர்ந்தெடுக்கணும். கம்புனா ஒரு மணல் சார்ந்த செம்மண் பகுதிகளில் நல்லா வளரக்கூடியது. எனவே அந்த பகுதியில் எடுக்கிறப்ப நம்ம கம்பு வந்து ஒரு பசுந்தீவன பயிராக தேர்ந்தெடுக்கலாம். அதுபோல நம்ம தீவனத்திற்கும் சரி தீவன விதைகளுக்கும் ஏற்ற ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிரிடும் பொழுது தீவனம் பற்றாக்குறை இல்லாத சமயத்தில் நம்ம அந்த பயிரை வந்து விதைகள் உற்பத்திக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி செய்யறது மூலமா நம்ம திறனை அதிகரிக்க முடியும். இப்போ ஒவ்வொரு தீவன பயிராக எப்படி நம்ம உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து

தானிய வகை பசுந்தீவனம். அதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம். மக்காச்சோளத்தை நம்ம தீவன பயிர்களின் ராணி அப்படின்னு சொல்லலாம். இது குறைந்த வயதுடைய எந்த பயிர் சுழற்சியிலையும் வருடம் முழுவதும் நம்ம நீர்ப்பாசன பகுதியில் நம்ம பயிர் செய்ய முடியும். இது வந்து எல்லா கால்நடைகளுக்கும் பொதுவாக கொடுக்க முடியும். மற்ற தானிய தீவன பயிர்களை விட அதிக மகசூல், அது பார்த்தீங்கன்னா 40-50 டன் ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கிறது, அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது. அதே போல எல்லா பயிர் வகை தீவனங்களுடனும் இதை கலப்பு தீவனமாக ஊடு பயிர் செய்து நம்ம பயன்படுத்த முடியும். இதனோட முக்கியமான ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நெட்டை மற்றும் கங்கா 5. இதை வந்து ஆண்டு முழுவதும் நீர்ப்பாசன பகுதிகளில் நம்ம பயிர் செய்ய முடியும். இதை வந்து 40 கிலோ ஒரு ஹெக்டருக்கு விதை தேவைப்படுது. இந்த விதைகளை வந்து 10x10 மீட்டர் பாத்திகள் அமைச்சு அதில் வந்து 30x10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்து நம்ம பயிரை வளர்க்க முடியும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொழுவுரம் வந்து அடியுரமாக தொழுவுரம் வந்து 25 டன்னும் நான் 30, 40, 20 என்ற அளவில் தலைமணி சாம்பல் சத்துக்களையும் நாம் அடியுரமாக இடணும். மேலுரமாக வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து 20 கிலோ பயிர் செய்த 30 தான் மேலுரமாக இடணும். நீர்ப்பாசன வசதின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம நீர்ப்பாசனம் செய்யணும். இந்த நீர்ப்பாசன வசதிங்கிறது நம்மளோட மண்ணோட தன்மையை பொறுத்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மணல் கலந்த பூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீர்ப்பாசன வசதி, நீர்ப்பாசனம் வந்து அடிக்கடி தேவைப்படும். அதாவது நம்ம சொல்கிற ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு 4 நாள் இடைவெளியில் நம்ம நீர்ப்பாசன வசதி செய்ய வேண்டியிருக்கும். அதே சமயத்தில் களிமண் கலந்த பூமியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீர்ப்பாசன வசதி நம்ம சொல்கிற ஒரு வாரத்தை விட ஒரு 2 நாள் தள்ளி போகலாம். அதாவது 9 நாள் கழிச்சு கூட நம்ம தண்ணி விட முடியும். நீர்ப்பாசன வசதிங்கிறது பொதுவாக சொல்கிறது வாரத்துக்கு ஒரு முறை. தொழுவுரம் வந்து பொதுவான ஒன்று தான். தலைமணி சாம்பல் சத்துக்கள்ங்கிறது பொதுவான ஒரு பரிந்துரை. இதை வந்து விவசாயிகள் அவங்களோட நிலத்தோட மண்ணோட தன்மை அங்கே அவங்க வந்து மண் பரிசோதனை செஞ்சு அதில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கோ அந்த சத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சத்துக்களை அதிகமாக கொடுக்கணும். இந்த மாதிரி வளர்த்த பயிர் வந்து நம்ம எத்தனை நாளில் அறுவடை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55-60 நாளில் அறுவடைக்கு வந்துடும். 60 நாளில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியல, நம்மளுக்கு உடனே தீவன பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம ஒரு 45-48 நாளில் கூட அறுவடை செய்து நம்ம கால்நடைகளுக்கு வழங்க முடியும். இதோட மகசூல் பார்த்தீங்கன்னா 40-45 டன். அடுத்தது கம்பு நெப்பேர் ஒட்டுப்புல், இது வந்து புல் வகை பசுந்தீவனமாகும். இந்த புல் வகை பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு அதாவது மாவுச்சத்து அளிக்கிறதோடு அல்லாமல் தேவையான நார் சத்து மற்றும் நீர் சத்து இது எல்லாத்தையுமே வந்து மாடுகளுக்கு கொடுக்குது. இந்த புல் வகை பசுந்தீவனத்தோட ரொம்ப முக்கியமான குணாதிசயம் அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து தொடர் அறுவடை நம்ம செய்ய முடியும். ஏன்னா நம்ம கால்நடைகளுக்கு தொடர்ந்து நம்ம வந்து பசுந்தீவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து பசுந்தீவனம் கொடுக்கணுங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி பல பருவ பயிர் தான் வந்து சிறந்த ஒரு பயிராக இருக்கும். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த புல் வகை பசுந்தீவனங்கிறது அதுவும் கம்பனே பேர் ஒட்டுப்புல்ங்கிறது மிக முக்கியமான பசுந்தீவனமாக விவசாயிகள் மத்தியில் பரவி வருது. இது வந்து தண்ணீர் வசதியுள்ள பகுதிகளில் பொதுவாக நம்ம வளர்த்துறோம். அதனால் அடி உரமாக வந்து தொழு உரம் வந்து ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன் என்ற விகிதத்திலும் தலைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் பார்த்திங்கன்னா 50-50-40 கிலோ தலைமணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் ஒரு ஹெக்டருக்கு நம்ம அடி உரமாக இடணும். இது கூட 30வது நாள் வந்து நம்ம கைகளை எடுத்ததுக்கப்புறம் மேலுரமாக இன்னொரு 50 கிலோ தலைச்சத்து நம்ம மேலுரமாக கொடுக்கணும். இது வந்து நீர்ப்பாசனம் வந்து வாரத்துக்கு ஒரு முறை. முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா 95-100 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வர அறுவடை பார்த்தீங்கன்னா 55-60 நாள். மகசூல்னு பார்க்குறப்ப 350-400 டன் ஒரு ஹெக்டருக்கு ஒரு வருஷத்தில் 6 முறை அறுவடை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு 3 அறுவடைக்கு பின்னும் இப்போ தூர்களோட எண்ணிக்கை வந்து பாதியாக குறைக்கணும். அதாவது தூர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே போகும். 50 ஆகும், 45, 50 ஆயிரும். அப்போ வந்து அந்த தூர்களோட எண்ணிக்கையை மறுபடியும் குறைச்சி 20-25 இருக்கிற மாதிரி நம்ம பராமரிக்கணும். அப்படி பராமரிக்கும் போது தான் நம்ம சொல்கிற அந்த விளைச்சல் 390-400 டன் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறமும் இந்த காய்ந்த தூர்கள் களைகள் இதெல்லாம் அகற்றிட்டு தூர்களோட எண்ணிக்கையை குறைச்சி அதை பராமரிப்பு செய்ய வேண்டும். அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா பயிர் வகை பசுந்தீவனம். பயிர் வகை பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரத தேவையை மாடுகளோட புரத தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. இதில் நிறைய பயிர் வகை பசுந்தீவனங்கள் இருக்குது. வேலி மசால், குதிரை மசால், முயல் மசால் இது முக்கியமான தட்டை பயிர் ஆகியவை முக்கியமான பயிர் வகை பசுந்தீவனங்களாகும். இதில் முக்கியமானது நம்ம வந்து வேலி மசால் பயிர் வகையை பற்றி இப்போ பார்க்கலாம். வேலி மசால்ங்கிறது ஒரு முக்கியமான பயிர் வகை பசுந்தீவனம். இதில் வந்து புரதச்சத்து பார்த்தீங்கன்னா 20-22% வரைக்கும் புரதச்சத்து இருக்குது. இது வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும். நீர்ப்பாசன வசதியுள்ள மண்ணில் வந்து இதோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து எல்லா கால்நடைகள் மற்றும் ஆடுகள் மிகவும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பயிர் வகை பசுந்தீவனமாகும். மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியையும் ஓரளவுக்கு தாங்கி வளரக்கூடியது. இது முக்கியமான ரகம்னு பார்த்தோம்னா கோ1 அல்லது உள்ளூர் ரகங்களும் விவசாயிகள் பயன்படுத்துகிறார். நீர்ப்பாசன வசதி உள்ள நிலத்தில் வந்து நம்ம வருடம் முழுவதும் பயிரிடலாம். பாத்திகள் அமைச்சு, பாத்திகள் வந்து 6 மீட்டருக்கு 6 மீட்டர் என்ற அளவில் பாத்திகள் அமைச்சு நம்ம இதை நடவு செய்யணும். ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோ விதையளவு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஒரு ஹெக்டருக்கு. இந்த 20 கிலோ விதைகளை வந்து நம்ம எந்த இடைவெளியில் நடணும்னு பார்த்தோம்னா 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் தொடர் விதைப்பு. அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆனால் ஒரே லைனில்

0: எந்த இடைவெளியுமே இல்லாமல் தொடர் விதைப்பு செய்கிறது தான் இந்த முறை. அதாவது தொடர் விதைப்பு முறையில் நம்ம இதை பயிர் செய்யணும். அடி உரம் பார்த்திங்கன்னா தொழு உரம் வந்து 12.5 டன் ஹெக்டருக்கு போடணும். தலைமணி சாம்பல் சத்துக்கள்னு பார்த்தோம்னா 25, 40, 20 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இதுக்கு அடி உரமாக நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறமும் தலைச்சத்து வந்து 20 கிலோ மேலுரமாக கொடுக்கணும். முதல் அறுவடை 90 நாளையும் ரெண்டாவது அறுவடை வந்து 45 நாள் இடைவெளியிலும் நம்ம அறுவடை செய்ய முடியும். இதோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 100 டன். ஒரு வருஷத்தில் 6 to 7 முறை வந்து நம்ம அறுவடை செய்யலாம். அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து 100 டன் ஒரு ஹெக்டருக்கு கிடைக்குது. நாங்கள் முக்கியமாக செய்த ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, விவசாயிகளுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது வேலி மசால் பயிரிடுறதுல களைகள் தான். எனவே ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னும் உடனடியாக களையெடுத்தல்ங்கிறது ரொம்ப அவசியமானது. இதன் மூலமே இந்த பயிரை வந்து சிறப்பாக நம்ம பராமரிக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு மழைக்காலத்திற்கு பிறகும் இப்பயிரோட வளர்ச்சி மற்றும் மகசூல் வந்து குறைந்து காணப்படும். ஏன்னா மண்ணோட கடினத்தன்மை, இதை சரி செய்ய மழைக்காலத்திற்கு பிறகு நிலத்தை வந்து இடைஉழவு செய்யணும். அப்போ வந்து மண்ணோட காற்று புகும் தன்மை அதிகரித்து வேர் அதிகமாக விளைச்சல் நம்மளுக்கு நல்ல முறையில் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த பயிர் வகை பசந்தீவனம். இதில் வந்து இன்னொரு முக்கியமான வேலி மசால் உற்பத்தியில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, விவசாயிகள் பொதுவாக சொல்லுவாங்க, மேடம் வாங்கிட்டு போனோம் அது வந்து முளைக்கலை அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து விதை நேர்த்தி செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விதை நேர்த்தி எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா, இந்த விதைகளை 74 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் இருக்க சூடான தண்ணியில், கொதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற தருணத்தில் இருக்க தண்ணியில் விதைகளை 4 நிமிஷம் முக்கி எடுத்து அதை வந்து நிழல்ல விதைகளை உலர்த்திட்டு அந்த விதைகளோட நம்ம ஒரு ஹெக்டருக்கு 20 கிலோ சொன்னோம். அந்த 20 கிலோவோட 20 கிலோ மணல் அல்லது நன்கு மக்கின தோல் உரம் இதை சமமான அளவு கலந்து அப்புறம் அதை விதைக்கு விதைப்பு செய்யணும். ஏன்னா இதோட விதைகள் வந்து ரொம்ப மிகவும் சின்னதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம பாத்திகளில் விதைச்சாலும் சரி அல்லது தூதல் முறையில் விதைச்சாலும் சரி, விதைகள் வந்து ஒரே இடத்துல பரவி ஒரே இடத்துல வந்து அதிக பயிர்களையும் மற்ற இடத்துல பயிர்கள் இல்லாத ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திடும். அதனால் ஒரு சீரான தூவதற்கு தான் நம்ம இந்த மணலையோ நல்ல மக்கின தொழுவுரத்தையோ இந்த விதைகளோடு நம்ம கலக்கிறோம். இது வந்து இந்த பயிர் வகை பசந்தீவனம் உற்பத்தி செய்கிறதுல இருக்க முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மரவகை தீவன பயிர்கள். நம்ம வந்து பொதுவாக புல் வகை பண்ணிட்டோம், தானிய வகை பண்ணிட்டோம், பயிர் வகை பண்ணிட்டோம். மரவகை எதுக்கு அப்படிங்கிறப்ப, அதாவது நம்ம சொல்கிற விளைச்சல் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான வெப்பநிலை இருக்கிறப்ப கண்டிப்பாக விளைச்சல் குறையும். அந்த அதிகமான வெப்பநிலை இருக்கிறப்ப கால்நடைகள் வந்து அதிக அளவு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை ஈடுகட்டுறதுக்கு நம்ம மரவகை தீவன பயிர்களில் இருக்க கொழுப்பு சத்துக்கள் தான் வந்து உதவியாக இருக்கு. அதனால நம்ம மரவகை தீவன பயிர்களையும் கலந்து மாடுகளுக்கு கொடுக்கும்பொழுது தீவன பற்றாக்குறையும் ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். அதே போல கால்நடைகளுக்கு தேவையான சக்தியையும் நம்ம கொடுக்க முடியும். இந்த தீவன பயிர்களில் சூபாபுல் அல்லது சவுண்டல்ங்கிறது முக்கியமான ஒரு தீவன பயிர். இதுக்கு பார்த்தீங்கன்னா விதை அளவு பார்த்தீங்கன்னா 15 கிலோ ஒரு ஹெக்டருக்கு. தலைமணி சாம்பல் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா 30, 40, 20 கிலோ. ஒரு ஆண்டுக்கு கிடைக்கிற விளைச்சல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 டன். இதே போல் அகத்தி மற்றும் கிளைரிசீடியா தீவன மரங்களும் அதிக அளவு புரதச்சத்தை கொண்டு இருக்கிறது. எனவே இந்த தீவன மரங்களை நம்ம வரப்பு ஓரங்களில் நடவு செய்து விவசாயிகள் தீவன பற்றாக்குறையை ஓரளவுக்கு போக்கிக்க முடியும்.
1: என்ன மருதாணியக்கா, கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: அடடா, என்ன அருமையா விவரங்களை எடுத்து சொன்னாங்க. இம்புட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க, நான் விவரங்களை கேட்காமலா இருப்பேன்? விவரங்களை கேட்டது மட்டும் இல்ல, உடனே இந்த தீவன பயிர்களை பயிரோ செய்ய போறேன்.
1: அப்படி போடுங்கக்கா. பயிர்கள் செழிக்க பஞ்சகாவியா பயன்படுத்துங்க, வாழ்க்கை சிறக்க கேட்ட விவரங்களை பயன்படுத்துங்க.
2: அடடா முத்தழகு, பின்னிட்ட போ.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: காலநிலை மாற்றமும் நீர் பற்றாக்குறை நிவாரணமும். சமீப காலமாக குடிநீர் தேவையை சமாளிக்கவும் மேம்படுத்தவும் நிலத்தடி நீரையே நம்பியிருக்கிறோம். புவி வெப்பமயமாதல், காலநிலை மாறுதல், மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் தொழில் நிறுவனங்களின் பெருக்கம் ஆகிய காரணிகளால் நிலத்தடி நீரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். எனவே 100 அடி ஆழத்தில் கிடைக்க வேண்டிய நிலத்தடி நீர் 800, 900 மற்றும் 1000 அடி ஆழங்களில் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. மேலும் ஆழ்துளை கிணறுகளின் இடைவெளியும் நாளடைவில் குறுகி 100 அடி இடைவெளி என்ற நிலையில் இருக்கின்றோம். மிக அதிக ஆழத்தில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் பாறைகள் கரைந்து அதிலுள்ள உப்புக்கள் நீரோடு கலந்து விடுகின்றன. தமிழ்நாட்டின் தற்போதைய நீர்வளம் மற்றும் எதிர்கால நீர் தேவை இவற்றுக்கிடையே உள்ள இடைவெளி, அதன் பயன்பாடு மற்றும் நீர் ஆதாரங்களின் மேலாண்மை முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீர் பற்றாக்குறையை ஓரளவு சமாளிக்கலாம். கால்வாய்கள், ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர் ஆகியவை தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களாகும். கடந்த 75 ஆண்டுகளில் கால்வாய் மற்றும் ஏரி பாசன பரப்பு அதிக அளவிலும் கிணற்று பாசன பரப்பு குறைவான அளவிலும் இருந்தது. சமீப காலங்களில் கால்வாய் மற்றும் ஏரி பாசன பரப்புகள் தலா 25% குறைந்தும் கிணற்று பாசன பரப்பு ஆழ்துளை கிணறுகள் மூலம் 50% உயர்ந்தும் உள்ளது. வேளாண் சார்ந்த தொழில் செய்ய நிலமும் நீரும் எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல வானிலையும் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. கோடை உழவு கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப விவசாயம் சார்ந்த உழவுக்கே கோடை காலம் சிறந்ததாக கருதப்படுகிறது. உழவு, எருவிடுதல், விதைத்தல், நீர் கட்டுதல்

உரமிடல், பூச்சிக்கொல்லி தெளித்தல், அறுவடை செய்தல், அறுவடை பின்சார் நேர்த்தி மற்றும் விளைவித்த பொருட்களை விற்பனை செய்தல் என ஒவ்வொரு செயலிலும் காலநிலை இரண்டரை கலந்து முக்கிய பங்காற்றுகிறது. வேளாண்மையில் விதைத்தல், நாற்று நடுதல் போன்ற செயல்களுக்கு மண்ணின் ஈரப்பதம் மிக முக்கிய காரணியாகிறது. வானிலை சாராமல் விவசாயம் செய்தால் விதைத்தவுடன் மழை பெய்தால் விதைகள் மழைநீரோடு சென்றுவிடும். நன்றாக காற்று வீசும் பருவத்தில் நடவு நட்டால் வேர் பிடிப்பு இருக்காது. மேலும் பூச்சிக்கொல்லி தெளிப்பதாக இருந்தாலும் உரமிடுவதாக இருந்தாலும் வானிலையை பொறுத்தே செய்ய வேண்டியுள்ளது. அதிகாலையில் நீர் பாய்ச்சிதல், பூச்சிக்கொல்லி தெளித்தல், உரமிடலால் இழப்பு குறைந்து பயன்பாட்டு திறன் கூடுகிறது. பயிருக்கு எவ்வளவுதான் நீர் பாய்ச்சினாலும் மழை பொழிந்தால்தான் அது செழுமையாக வளரும். மழை நீரை மட்டும் நம்பி விவசாயம் நடைபெறும் இடங்களில் புன்செய் பயிர்களையும் மழை நீரை சேமித்து வைத்திருக்கும் கண்மாய், ஏரிகள் போன்றவற்றின் அருகில் நன்செய் பயிர்களையும் பயிர் செய்யலாம். தமிழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் 28 லட்சம் ஹெக்டராக இருந்த நெல் சாகுபடி பரப்பு தற்போது சுமார் 20 லட்சம் ஹெக்டராக உள்ளது. 1 கிலோ நெல் உற்பத்தி ஆவதற்கு சுமார் 3000 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இவ்வளவு நீரை பயன்படுத்தாமல் நல்ல விளைச்சலை பெற முடியும். ஏனெனில் நெல் ஒரு நீர்வாழ் தாவரம் அல்ல. நெல் பயிரிடப்படும் அனைத்து நாடுகளிலும் குறைந்த நீரில் நெல் சாகுபடி செய்யும் வழிமுறைகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. சிக்கன நீர்ப்பாசன முறை பற்றி தெரிந்து கொள்வோம். தற்போது உள்ள நீர் பயன்படுத்தப்படும் முறைகளால் தமிழகத்தில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. குறைந்து வரும் பாசன நீர் ஆதாரங்களையும் பெருகி வரும் மக்கள் தொகையையும் உழவர் பெருமக்கள் கருத்தில் கொண்டு பாசன நீரை அறிவியல் ரீதியாக பயன்படுத்தி எதிர்கால நீர் தேவையை சமாளிக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். சிக்கன நீர்ப்பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் பாசன நீரை சேமித்து அதிக பரப்பளவிற்கு பாசனம் அளிப்பதோடு உயர் விளைச்சலையும் பெற முடியும். சாகுபடி செய்யும் பயிர் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் கொடுக்க வளமான நிலமும் நீரும் இன்றியமையாதவைகளாகும். இதனால் நகர்ப்புற பயன்பாடு, தொழிற்சாலை, வேளாண்மை ஆகிய ஒவ்வொரு துறையிலும் நீர் சிக்கன உத்திகளை கையாள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. ஒருங்கிணைந்த நீர்ப்பாசன முறைகளை பயிர்களின் தேவையை அறிந்து வேண்டிய நேரத்தில் தேவைப்படும் இடத்தில் தேவையான அளவு நீரை தருவது முக்கியமாகும். நீர் ஆதாரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். தற்போதைய சூழ்நிலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வதோடு குறைந்த நீரில் சாகுபடி செய்யக்கூடிய தொழில்நுட்பமும் தேவைப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டமானது மழை நீரின் உட்கசிவினால் உயர்கிறது. நிலத்தடி நீரின் பயன்பாடு மழை நீரின் உட்கசிவை விட பல மடங்கு அதிகரித்து இருப்பதால் நிலத்தடி நீர் மட்டும் சமீப காலமாக பல இடங்களில் வேகமாக குறைந்து வருகிறது. மேலும் மழை அளவும் காலநிலை மாற்றத்தால் குறைந்தும் அப்படியே குறைந்தாலும் அந்த குறைவான மழை அளவும் ஆண்டு முழுவதும் கிடைக்க வேண்டியது ஒரு சில நாட்களிலேயே கிடைத்து விடுகிறது. எனவே மழை நீரை தேக்கி வைக்க முடியாமல் வீணாக கடலில் கலக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு வகையான நீர் ஆதாரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டதில் 1869 பில்லியன் கனமீட்டர் நீர் இருப்பதாக அறியப்பட்டது. அதிலும் 40% பற்றாக்குறையாகவே கருதப்பட்டது. நிலத்தடி நீரின் பயன்பாடு பெரும்பாலும் விவசாயத்திற்கே பயன்படுகிறது. இதர பயன்பாடுகளான தொழிற்சாலைகள், வீட்டு தேவை என மிக குறைந்த அளவிலேயே பயனாகிறது. இது போன்ற மேற்பரப்பு நீர் ஆதாரங்களிலும் விவசாயத்திற்கே அதிகப்படியான நீர் தேவைப்படுகிறது. மேலும் தொழிற்சாலைகளின் தேவை 2% உள்ளது. எனவே நிலத்தடி நீர் நாட்டின் முக்கிய நீர் ஆதாரம். அதிலும் 85% மக்கள் நிலத்தடி நீரையே நம்பி உள்ளனர். தற்போதைய சூழலில் புவி வெப்பமயமாதல், காலநிலை மாறுதல், மழை அளவு மற்றும் மழை பெய்யும் நாட்களில் நிலத்தடி நீர்மட்டம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே செல்கிறது. மேலும் மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் பெருக்கம், நகரமயமாதலால் ஆழ்துளை கிணறுகளும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. தோராயமாக ஒவ்வொரு ஆண்டும 32 சென்டிமீட்டர் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நிவாரண முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். கால்வாய் பாசனத்தை நவீனமயமாக்கல், நீர்த்தேக்க தொட்டிகளை புனரமைத்தல், நீர்நிலைகளை தூர்வாருதல் மற்றும் நீர் புத்துயிரூட்டல், ஏரி குளங்களில் தேங்கியுள்ள

0: வண்டல் மண்ணை விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தல், மேலும் விவசாயத்திற்கு மூலாதாரமான நிலமும் நீரும் தரமானதாக இருத்தல் மூலம் நீர் மேலாண்மையை மேற்கொள்ளலாம். பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான நீரை குறைந்த இடைவெளியில் தொடர்ந்து பெறுமாறு அளிப்பதே சொட்டு நீர் பாசன முறையின் முக்கிய நோக்கமாகும். இம்முறையில் சுமார் 40-70% நீர் சேமிக்கப்படுகின்றது. சாதாரண பாசனத்தில் நீர் இருக்கின்ற இடத்திலிருந்து வாய்க்கால் வழியே எடுத்து செல்லப்பட்டு பாத்திகளிலோ அல்லது சால்களிலோ அளிக்கப்படுகின்றது. இதனால் நீர் ஆவியாதலினாலும் கசிவினாலும் வீணாகிறது. மேலும் சொட்டு நீர் பாசன நன்மைகளான நீர் பாய்ச்சும் வேலைக்கு ஆட்கள் குறைவு, உரம், பூச்சி, பூஞ்சான கொல்லி ஆகியவற்றை சொட்டு நீர் பாசனத்தில் கலந்து அளித்தல், அதிகபட்ச நீர் செலவினத்தை தடுத்தல் போன்ற செயல்திறன்கள் பெறப்படுகிறது. நில சமன்பாடு தேவையில்லை. உப்பு நீரை கூட இந்நீர் பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். நீர் பற்றாக்குறையான இந்த காலகட்டத்தில் எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் உள்ளனவோ அங்கெல்லாம் நவீன சிக்கனமான சிறந்த நீர் சேமிப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், நுண் தெளிப்பான் போன்ற முறைகளை பின்பற்றி வேளாண்மையில் நீர் மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். எனவே தகுந்த முறைகளை கையாண்டு காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நீர் பற்றாக்குறையை குறைத்து பயிர் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை தற்போது இடம்பெறும் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டும்

மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்த

0: திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீரவான் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் பிரார்த்தனா தாம்பரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சயான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி மொபைல் ஆப்பிள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதலில் ஆனரழகன் படத்திற்காக ஒலிப்பது உமா ரமணன் ஸ்மரணலதா குரல்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:21, 25 நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிப்பது டூயட் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்பவர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து சீமராஜா படத்திற்காக ஷான் ரோல்டன், ஸ்ரேயா கோஷால் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைதான திருவிழா கடைக்குட்டி சிங்கம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் வி பிரசன்னா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவாக மாரி 2 படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் தனுஷ் தி.

நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை தற்போது இடம்பெறும் ஆங்கில செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைகானத்தின் நிறைவாக காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் பி ஜெயச்சந்திரன் குழுவினர்.

0: இதுவரை திரைகானம் ஒலி உலாவரை கேட்டீர்கள். நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்பாணி நாடகமலரில் இன்று நேர்கள் கேட்க இருப்பது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் ஏ. கந்தன் ஆறுமுகம், வி. எஸ். பாலதண்டாயுதம், கே. எஸ். தில்லைராணி, கே. ஜாஸ்மின், பி. செல்வநாதன், ஆர். விஜயலட்சுமி, எம். அன்பரசி ஆகியோர். எங்க வீட்டு மருமகள் நாடகம்.
2: ஏமா வனஜா, ஒரு தடவை ரெண்டு தடவையா, 1000 தடவை என்ன சொன்ன கேட்டியா? இப்ப கண்ணை கசக்கனா கல்யாணம் ஆயிடுமா?
3: நான் கேட்டேன், நீ தானே சொன்ன எனக்கு எதுவும் வேணாம், உங்க வேலைய பாருங்க.
2: ஐயோ ஏய், வியவஸ்தை கெட்டவள, அவங்க நகை நட்டு கேக்கல, படிப்பதான் கேக்குறாங்க. பெரிய படிப்பா கேக்கல, +2 படிச்சாலே போதுமா? அது கூட வாங்கிட்ட இல்லையடி.
3: நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சன பண்றேன், மண்டையில சரக்கு இருந்தா தானே தொண்டையில வரும்.
2: இது மட்டும் எங்க இருந்து வருதான், அங்க இருந்து தானே வருது.
3: இப்ப நான் என்னமா செய்யறது அத சொல்லு.
2: பொய் சொல்லணும்.
3: பொய்யா?
2: ஏண்டி வனஜா, என்ன என்னமோ அரிச்சந்திரம் பொண்டாட்டி மாதிரி அதிர்ச்சியா கேக்குற. அங்க படிக்க போறேன், இங்க படிக்க போறேன்னு பொய் சொல்லிட்டு படிப்புல கோட்டை விட்டுட்டடி நீ. இப்ப உனக்கு பொய் சொல்ல பயமா இருக்க? இங்க பாரு, பொய் சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்கும், இல்ல காலம்புரா கன்னியாவே நீ இருக்க வேண்டியதுதான்.
3: அம்மா எனக்கு பயமா இருக்குமா, ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும், அதுவே என் வாழ்க்கைக்கு யமனா வந்துட கூடாதுல.
2: அப்படி எதுவும் வராதடி, வந்தாலும் சமாளிக்கணும், அதுதான்டி வாழ்க்கை.
4: என்ன கல்யாணி, அம்மாவும் பொண்ணும் யார கவுக்க திட்ட போடுறீங்க?
2: ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, உங்க வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தைய வராதா? போனது போகட்டும், போன காரியம் காயா பழமா அத சொல்லுங்க முதல்ல.
4: இந்த கணபதி போனா எல்லாம் பழம்தான், மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கு ஏத்தபடி நம்ம பொண்ணு வனஜாவோட ஜாதகத்தை மாத்திட்ட. அவங்க எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் 10 பொருத்த பிசகாம இருக்கும்.
3: மறுபடியும் ஒரு பொய்யா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பொய்யுக்கு மேல பொய்ய சொல்லி என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுறீங்கள?
2: பெரிய இடம், ஒரே பைய, பிக்கல் புடுங்கல் கிடையாதுடி, அத்தனை சொத்துக்கு நீதாண்டி வாரிசு, புரியாம பேசாதடி.
4: ஆமா வனஜா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, உன் ஜாதகப்படி நீ ராணி ஆட்டம் வாழ.

0: அப்பா, நீங்க சொல்றது சரிதான். அவங்க குடும்பத்துல அத்தனை பேரும் படிச்சவங்க, நாகரீகமானவங்க. அது சரி, என் படிப்பு விபரமா நான் என்னமா சொல்றது?
1: எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிவிடுவனஜா.
0: ஐயோ அம்மா, அது சாதாரண படிப்பு இல்ல.
2: வனஜா, அம்மா சொல்லிட்டாங்கல்ல, மத்ததெல்லாம் அம்மாவே பாத்துக்குவாங்க. நீ கவலைப்படாம வேலைய பாரு, போ.
3: என்ன, நீங்க ரெண்டு பேர் தான் வீட்டுல இருக்கீங்க? பிள்ளைகள்லாம் எங்க போனாங்க?
4: ஆமா,
2: இவ்வளவு விசாரிக்கிறீங்களா?
4: நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையா?
3: நல்லா இருக்கு. நான் யாருன்னு தெரியாம தான் இதுவரை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க குடும்பத்தோட பயோடேட்டாவை அனுப்பி வச்சினேன், கிடைக்கலையா? அடடே, ஆமா, எனக்கே இப்பதான் புரியுது. இவ என் மனைவி, பேர் சாரதா, நான் சத்தியமூர்த்தி, என் பையன் ராஜா, எனக்கு ஒரு பொண்ணு, அவ காலேஜ்ல படிக்கிறான்.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்மா.
1: ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆனா சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறீங்களே, அதுதான் என்னன்னு புரியலீங்க.
3: அதுவா, பையனுக்கு ரெண்டு நாள் லீவு, அதான் உடனே வந்துட்டோம். இத பாருமா, எங்களுக்கு இந்த நகை நட்டு, பாத்திர பண்டம், இதெல்லாம் முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம். கண்டிப்பா பிளஸ் டூ ஆவது பாஸ் பண்ணிருக்கணும்.
1: என் பொண்ணு நீங்க நினைக்கிறதுக்கு மேல எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்குங்க.
5: ஓ அப்படியா? அது போதும். இந்த காலத்துல ஒரு ஆள் சம்பளத்துல குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சமயத்துக்கு படிப்பு உதவும். அதுதான் நாங்களும் படிச்ச பொண்ணாதான் தேடுறோம்.
2: ஐயா, உங்க மனசு படியே என் பொண்ணுக்கு படிப்பு இருக்கு, அவளுக்கு நல்லா சமைக்கவும் தெரியும், குடும்பத்தை கட்டி காக்கும் பொறுப்புள்ள பொண்ணா வளர்த்திருக்கோம். பொண்ணுக்காக 22 பவுன் நகை வச்சிருக்கேன். அது கூட வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு பாத்திரங்களையும் வாங்கி வச்சிருக்கேன்.
3: இப்ப சொன்னீங்களே, பாத்திரம், பண்டம், நகை நட்டு, இதை விட எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். படிச்ச பொண்ணு தான் வேணும்.
2: இந்த ஆளு படிப்பு விஷயத்த விட மாட்டான் போல இருக்க.
3: என்ன மிஸ்டர் கணபதி, என்னமோ மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
6: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என் பொண்ணு படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, நீங்க நினைக்கிறபடி அனுசரிச்சு நடக்கூடியவ, பொறுமையிலும் பொறுமை, பொண்ணுக்குரிய பொறுமை அவகிட்ட நிறைய இருக்கு சார். அதோ வனஜா வந்துட்டாளே.
1: ஆமா வனஜா. அம்மா, உன்னை பார்க்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. சீக்கிரமா ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
7: அம்மா, நானும் வந்துட்டேன்.
5: வாடா வாடா வாடா, இதோ மாப்பிள்ளையே வந்துட்டா. பொண்ணு ரெடி ஆயிட்டானா? அழிச்சிட்டு வாங்கம்மா, சீக்கிரம் அழிச்சிட்டு வாங்க.
0: அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன்.
5: போய் பொண்ணு அழிச்சிட்டு வாங்கம்மா. இப்படி என் பக்கத்துல வந்து உட்காரு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க?
0: எம்ஏ படிச்சிருக்கேன்.
5: என்ன, காத்து தான் வருது. மழை, பயப்படாம பேசுமா.
1: இந்த நேரத்துல எல்லா பொண்ணுக்கும் வர்ற பயம்தான் என் பொண்ணுக்கும் வந்திருக்கு. நீங்க மத்தபடி பேசுறத பேசுங்க.
5: டேய் ராஜா, பொண்ண நல்லா பாத்துக்கோ. என்ன, டேய், ஏதாவது பேசுறதா இருந்தாலும் தனியா போய் பேசிட்டு வா. என்ன
7: பேசிட்டோம்மா? நீங்க போய் பேச வேண்டியதே பேசிட்டு வாங்க.
3: பேசிட்டீங்களா? என்ன ராஜா, பொண்ணு பிடிச்சிருக்கா? தலையாட்டிட்டான், தலையாட்டிட்டான்.
5: என்னங்க, என்னங்க, உங்களை தான்? ஆமா, பொண்ணோட அப்பா அம்மாவே எங்க தங்க வச்சிருக்கீங்க?
3: எங்க தங்க வைக்கிறது? அவங்க தான் தாலி கட்டி முடிஞ்சதும் ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாங்களே.
5: இது இது என்ன கூட்டா இருக்கு? ஏங்க, பொண்ணுடைய வாழ்க்கையே இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள போயிட்டாங்களா? இவங்களை எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியல.
0: அவங்களும்
5: மனுஷங்க.

0: பல்லாண்டு காலம் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்திரமா, எந்திரி எந்திரி எந்திரி. உனக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் பெரியவங்கிற முறையில நான் சொல்றத சொல்லிவிட்டேன். இத பாருமா, சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும். முகம் கை கால் கழுவிட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும்.
1: அதுதான் தெரியுமே.
0: அதுக்கப்புறம்
1: நீங்க தான் சொல்லணும்
2: அத்தை. இப்ப சொன்ன அத்தனையும் உன் மாமியார் சொன்னதா நினைக்காதம்மா, உன் அப்பா அம்மா சொன்னதா நினைச்சுக்கோ.
1: இனிமே எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே நீங்க தானே. மாமா, உங்க ரெண்டு பேருடைய விருப்பமே என் விருப்பம். உங்க சொல்லுபடி நடக்க தயாரா இருக்கேன்.
3: என் விருப்பப்படியும் நடக்கணும், அப்போதான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும்.
2: ராஜா, இனிமே நம்ம வீட்டு பொண்ணு வனஜா, அத கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு.
3: வனஜா, வனஜா, சமையல் கட்டுல என்னமா பண்ற?
1: பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, என்னங்க வேணும்?
3: அம்மாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டியா?
1: கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்.
3: வனஜா,
1: என்னங்க?
3: அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டியா?
1: கொடுத்துட்டேன்.
3: வனஜா,
1: மறுபடியும் என்னங்க?
3: அம்மாவுக்கு படுக்கையில தண்ணி வச்சியம்மா?
1: வச்சிட்டேன் வச்சிட்டேன். எத்தனை தடவை கேப்பீங்க? 6 மாசமா இதானே செய்யறேன்.
3: கோச்சிக்காத வனஜா, அப்பா வேற ஊர்ல இல்ல, டெல்லியில இருந்து வர 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் அம்மாவுக்கு வேண்டியத நம்ம தானே செய்யணும்.
1: நான் என்ன செய்யாமலையா இருக்கேன்? 6 மாசம் என்ன, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் தானே செய்யணும்.
3: அதுக்கு இல்ல வனஜா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? அம்மாவுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்.
1: இதுதான் முதல் இரவு அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, அவங்க நல்லா இருந்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, நேரமாது, போய் தூங்குங்க. பேசலாம்னு உன்னுக்கு 2 மாத்திரை கொடுத்து அத்தைய தூங்க வச்சேன். இவரு என்னடானா இந்த அலும்பு பண்றாரு? ஆசையா ஏதாவது பேசுவீங்களான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சும்மா அம்மா அம்மான்னு நொய்ய நொய்யன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே.
3: என்ன சொன்ன? ஏ அம்மா, உனக்கு சும்மாவா? அவங்க என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? எம்எஸ்சி படிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சு 33 வருஷம் அரசாங்க பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. வாழ்க்கைய முழுமையா அனுபவிச்சவங்க. உனக்கு எனக்கும் எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குறவங்கள போய் சும்மான்னு எப்படி சொல்ற? வனஜா, உண்மையிலே நீ எம்ஏ தான் படிச்சிருக்கியா? உன் பேச்செல்லாம் படிச்சவ மாதிரி தெரியலையே, சந்தேகமா இருக்கு.
1: இவரு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா? எல்லாம் விடிஞ்சதும் பேசிக்கலாம், தூங்குங்க. ஹலோ அம்மா, நான் தான் வனஜா பேசுறேன்.
4: என்னம்மா, நல்லா இருக்கியாமா வனஜா?
1: ஒரு முக்கியமான விஷயமா.
4: என்னம்மா?
1: ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனைமா.
4: என்னம்மா பிரச்சனை?
1: நீ எம்ஏ படிச்சிருக்கியா, உன்னை பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியலையேன்னு கேக்குறாருமா. எனக்கு கொலையே நடுங்கி போச்சுமா.
4: என்னம்மா பேசுற நீ? எதுக்கும் பயப்படாம இரு வனஜா. பாருமா, சும்மா அப்படி போட்டு வாங்குறதும் உண்டுதான், படிப்ப மட்டும் எப்பயும் சொல்லிடாத, புரியுதா?
1: அம்மா, என்ன வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு.
4: வேலை விஷயமா பேசுறப்பையும் சரி, படிப்பு விஷயமா கேக்குறப்பையும் சரி, அத பத்தி பேச விடாம கேட்க விடாம தசை திருப்பிட, அவங்க பேச விடாம தடுக்க தெரியணுமோ அத செஞ்சிட. அவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றத அப்படியே செய், புரியுதா? படிப்பு விஷயத்த அவங்க சுத்தமா மறந்துடுவாங்க.
1: அம்மா, அவர் எழுந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன்.
4: சரி சரி சரி சரி, அப்புறம் பேசலாம். போமா போமா.
3: வனஜா, காஃபி ரெடியா?
1: காஃபி ரெடியாச்சு, வாங்க.
3: வனஜா, அம்மாவுக்கு காஃபி கொடுத்தியா?
1: இன்னும் எழுந்திருக்கல.
3: என்ன, எழுந்திருக்கலையா?
1: இல்ல.
3: சூரியன் லேட்டா உதிச்சாலும் உதிக்கலாம், என் அம்மா லேட்டா எழுந்திருக்க மாட்டாங்களே. நீ போய் பாத்தியா?
1: இல்ல.
3: ஏன் பாக்கல?
1: என்ன கேக்குறீங்க? உங்க அம்மா தானே, எந்திரிச்சதும் நீங்க போய் பாத்தீங்களா?
3: சரியான கிறுக்கியா இருப்பாப்ல இருக்கு. நான் போய் பாத்துட்டு வந்து பேசிக்கிறேன். அம்மா அம்மா.

0: ராஜாவா? என்னப்பா விடிஞ்சதும் விடியாததும் என்ன பார்க்க வந்திருக்க?
1: என்னம்மா நீங்க விடிஞ்சு எவ்வளவு நேரமாவது இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு?
0: என்னன்னு தெரியலப்பா, ராத்திரி ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன். சுகர் மாத்திரையோட வேற ஒரு மாத்திரையும் சேர்த்து கொடுத்தா என்ன மாத்திரமா இதை ஏன் சாப்பிடணும்னு கேட்டேன். அவ போட்டுக்கங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாப்பா. விடிஞ்சதும் தெரியல, எழுந்திருக்கவும் முடியல, இன்னும் மயக்கமாவே இருக்குப்பா.
1: அப்படியா வனஜா? வனஜா
2: என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க?
1: அம்மாவுக்கு சுகர் மாத்திரையோட சேர்த்து வேற ஏதாவது மாத்திரை கொடுத்தியா?
2: நல்லா தூங்கட்டும்னு தூக்க மாத்திரைய பால்ல கலந்து கொடுத்தேன்.
1: அவங்க தூங்கட்டுமேன்னு கொடுத்தியா இல்ல ஒரேடியா போய் சேரட்டும்னு கொடுத்தியா?
2: நிறுத்துங்க, நான் ஒன்னும் அவ்வளவு கொடுமைக்காரி இல்ல.
1: சும்மா கத்தாத, சுகர் நோய் உள்ளவங்களுக்கும் இருதய நோய் உள்ளவங்களுக்கும் டாக்டர் ஆலோசனை இல்லாம எந்த மாத்திரையும் கொடுக்க கூடாது, புரியுதா?
2: எங்க வீட்டுல யாருக்கும் சுகர் நோய் கிடையாது, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது.
0: ராஜா, அவ எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லா தூங்கட்டுமேனு நினைச்சு தூக்க மாத்திரையை கொடுத்துருக்கா.
2: பாருங்க அத்தை, நான் என்ன செஞ்சாலும் குத்த சொல்றதுலே குறியா இருக்காரு அவரு.
0: ராஜா கோபப்படாம பேசுறா, பாவம் சின்ன பொண்ணு, நாம தான் புரியும்படி எடுத்து சொல்லணும்டா.
2: ஆஹா, இது ஓவராலா இருக்கு, இந்த கிழவிய ஒரு வழி பண்ணிடுறேன்.
1: அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது.
2: சரிங்க
1: சரிங்க சரிங்க, நீ எதையாவது செஞ்சு தொலைக்காத.
2: அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன், நீங்க கவனமா போயிட்டு வாங்க.
0: அதுக்காக அவசரப்பட்டு செய்யணுமா?
2: வாங்க வந்து பலகையில உட்காருங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு விடுறேன்.
0: சரி, போ இஷ்டம்.
2: மெதுவா மெதுவா மெதுவா உட்காருங்க, கண்ண நல்லா மூடிக்கங்க.
0: போதும் போதும் போதும், என்ன கண்ணுக்குள்ள வருது? ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்காய தேய்ச்சி விடுமா? தேய்ச்சி விடு,
2: கண்ண நல்லா மூடிக்கங்க. தோ சீக்காய தேய்ச்சிடுறேன்.
0: ஐயோ ஐயோ, அம்மா கண்ணெல்லாம் எரியுதே.
2: சின்ன பிள்ளையாட அடம் பிடிக்காதீங்க அத்த, தண்ணி ஊத்தனா சரியாயிடும்.
0: அப்புறம் சீக்கிரம் தண்ணி ஊத்து ஊத்து. ஐயோ எல்லாம் எரியுது. ஐயோ அம்மா அம்மா.
2: அத்த தண்ணி ஊத்திடுற, இருங்க கத்தாதீங்க, இதுக்கும் கத்தாதீங்க.
0: ஐயோ ஐயோ, கொதிச்சதே அப்படியே ஊத்துறியே பாவி, நல்லா இருப்பியா? நாசமா போ, உடம்பெல்லாம் கொப்பிடிச்சு போச்சு. ஐயோ கூப்பிடு, வருது எரியுதே.
2: அச்சிச்சோ, என்ன அத்த நீங்க, என்ன சின்ன பிள்ளையா? தண்ணி சூடா இருக்கு, கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து ஊத்துன்னு சொன்னா அப்படியே செய்ய போறேன். உடம்பு இப்படி புண்ணாக்குற வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்?
0: அடி போடி பாவி மவளே, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி உடம்ப புண்ணாக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரியா பேசுற? ஏண்டி ஏண்டி, உனக்கு நான் என்ன கொடுமை செஞ்சேன்டி? ஐயோ ஏண்டி இப்படி எல்லாம் செய்யற? ஐயோ எரியுதே, ஐயோ தாங்க முடியல. ஐயோ
2: நீங்க பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த, அவர் வந்ததும் வராததுமா ஒண்ணுக்கு ரெண்டா கதை மூட்டி எங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தானே நீங்க இப்படி பண்றீங்க அத்த? நான் அன்போடு தானே தண்ணி வச்சு உங்களுக்கு குளிக்க வச்சேன்.
0: ஐயோ என் முதுக பாரு, என் கைய பாரு, கொப்பளம் கொப்பளமா வீங்கி மாற்றம் இருக்குடி. ஐயோ என்னால முடியல பாவி.
2: சரி சரி,
0: ஐயோ
2: ஏதோ நடந்தது நடந்துருச்சு, மருந்து போட்டு ஆத்திடலாம்.

0: டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க அத்தை.
1: சாப்பிட வா. ஐயோ வேண்டாம் தாயி வேண்டாம், இதோட என்ன விட்டுடுமா, என்ன விட்டுடு. டிஃபன்ல ஏதாவது கலந்து வச்சு என்ன சாக அடிச்சாலும் அடிச்சிருவடி பாவி, என்ன விடுடி. ஐயோ நாவல்லம்மா நாவல்ல.
2: வெரி குட் வெரி குட், நல்லா இருக்கு வனஜா, நல்லா இருக்கு. பிரமாதம், நல்லாவே குடும்பம் நடத்துற. உனக்கே நல்லா தெரியும், பொய் சொல்லி தப்பிக்க பார்க்காத. நீ இங்க வந்ததிலிருந்து என் அம்மா மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் பாசத்தோடும் பரிவோடும் நடப்பதை பார்த்து நானே பிரமிச்சிருக்கேன், சந்தோஷமா இருந்தேன். மாமியாரும் மருமகளும் இப்படித்தான் இருக்கணும், இதை எல்லாருக்கும் பெருமையா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ நேத்து ராத்திரி பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்ததுலேருந்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் ஆபீஸ் போற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா
0: அத்தனையும் பார்த்துட்டீங்களா?
2: ஆமா எல்லாத்தையும் பார்த்துட்டேன்.
0: ஆமாவா? ஐயோ அம்மா மயக்கம் வருதே.
1: ஐயோ ராஜா இங்க பாருறா, மனுஷா அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டா பாருறா, பாருறா.
2: இதுவும் நடிப்புதாம்மா.
1: இல்லடா உண்மையிலே மயக்கம் ஆயிட்டாடா, பாருறா.
2: மயக்கம் ஆயிட்டாளா வனஜா? வனஜா
0: அம்மா, அம்மா கதவை தரம்மா.
3: யாரு வனஜா? நீயா? மாப்பிள வரலையா?
0: இல்லம்மா.
3: ஐயோ தனியா வந்த?
0: ஆமாம்மா தனியா தான்மா வந்தேன்.
3: ஐயோ என்னம்மா, துணைக்கு யாரும் இல்லாம ராத்திரி முழுக்க பஸ்ல தனியா வந்த? எப்படி வந்த? மாப்பிள இல்லாம நீ மட்டும் தனியா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு நான் படிச்சு படிச்சு சொல்லி இருக்க? என்னம்மா என்னம்மா நடந்தது, என்ன நடந்தது
4: அத்த? என்ன வந்தவங்கள வாசல்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி நீங்க உள்ள வாங்க.
3: ஏய் வனஜா நில்லுடி நில்லுடி, சந்தோஷமா வந்தியா இல்ல சண்டை போட்டுக்கிட்டு வந்தியா சொல்லுடி, என்னடி நடந்தது?
4: அவங்கள உள்ள வர விடுங்க அண்ணி, நீங்க உள்ள வாங்க.
3: ஏய் மனஜா, ஏய் நில்லுடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடி.
4: அத்தை எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், நீங்க உள்ள போய் பெட்டிய வச்சிட்டு குளிச்சிட்டு வாங்க அண்ணி, டிஃபன் சாப்பிடலாம், மத்தத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அத்தை நீங்க குளிக்க வாங்க, சுடு தண்ணி ஆறிட போது.
3: ஐயோ அம்மா மாலினி, நான் அப்புறமா குளிச்சுக்கிறேம்மா. ஐயோ என் பொண்ணு தனியா வந்துக்கிறேம்மா.
4: அத்தை வெள்ளிக்கிழமையும் பொழுதுமா பொம்பளைங்க குளிச்சு முழுகி இருந்தாதான் லக்ஷ்மி குடி வருவான்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க?
0: இது நான் பேசினதாச்சே, இவளுக்கு எப்படி தெரியும் அங்க நடந்தது இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு?
4: அத்தை பதட்டப்படாதீங்க, அவங்கள்ட்ட நம்ம பொறுமையா பேசி என்னன்னு கேட்டுக்கலாம். வந்து உட்காருங்க, தலையில எண்ணெய் தேய்க்கணும், சீயக்காய் தேய்க்கணும், சுடு தண்ணி ஊத்தணும், எவ்வளவு வேலை இருக்கு அத்தை.
0: என்ன எண்ணெய் வச்சு சீயக்காய் தேய்ச்சு சுடு தண்ணி ஊத்தணுமா? புரியலையே, எல்லாமே அங்க நடந்த மாதிரியே இருக்கே.
4: அத்தை மணியாகுது, வாங்க வந்து உட்காருங்க அத்தை.
3: அம்மா மாலினி, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலம்மா என் பொண்ணுக்கு. சரி உன் இஷ்டம் போலயே, முதல்ல எனக்கு என்ன தேய்ச்சி விடு.
0: அம்மா அம்மா உட்காராதீங்க, நில்லுங்க. ஏ மாலினி, சுட தண்ணி எங்க வச்சிருக்க?
4: அதோ பாத்ரூம்ல அண்டாவில கலந்து வச்சிருக்க நீ.
0: அண்டாவிலையா? இரு நான் தண்ணிய தொட்டு பாக்குறேன், வெந்நீர் இதமா தான் இருக்கு, பரவாயில்லையே.
4: சீயக்காத்தூளை தொட்டு சீக்காத்தூள் தானா

0: பாக்குறீங்க? ஏன், என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா என்ன?
1: ஏன் ஏன் என்ன பார்த்து அப்படி கேட்ட? ஏன், உடம்பு நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்.
0: சரிங்க அண்ணி.
2: ஏய் வனஜா, இந்த வாடி. என்னடி நடந்தது?
1: எல்லாம் நீ சொன்ன ஐடியா படி தான் செஞ்சேன். எனக்கு பிடிக்கல தான், ஆனா நீ சொன்னியேன்னு செஞ்சு செம்மையா மாட்டிக்கிட்டேன். அதான் சொல்லாம கொல்லாம ஓடி
2: வந்துட்டேன். மருமக மாலினி என் மனச மாத்திட்டாடி. ஐயோ, இப்ப நான் மருமக மெச்சனா மாமியாருடி மாமியாருடி. நல்லா இருக்கிற என் குடும்பத்துல நீ குழப்பம் பண்ணிட்டு போயிடாதடி தாயி. ஐயோ, நான் என்னடி செய்வேன்?
0: அத்தை அத்தை, குளிக்க வாங்க. நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் நானும் குளிச்சிட்டு உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு புறப்படணும்.
1: ஆபீஸ்க்கா?
0: ஆமா அண்ணி, உங்களுக்கு தெரியாதா, உங்க தம்பிய கம்பெனில இருந்தே நீக்கிட்டாங்க. அவருக்கு இப்போ வேலை இல்ல. ஆனா அதே கம்பெனில எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. படிப்பு இருந்தா எப்படியும் வாழலாம் இல்லையா நீ?
1: ஆமா ஆமா. அம்மா, நான் உடனே கிளம்புறேன்.
2: என்னம்மா? அம்மா, வனஜா புறப்படுறியா? ஏம்மா, என்னமோ திடீர்னு வந்த, உடனே புறப்படணும்னு சொல்ற, என்னம்மா?
1: ஓம் புத்திய ஓம் மருமக மாத்திட்டா, ஏன் புத்திய நாதன மாத்திக்கணும்.
2: ஓ, உண்மைதான் வனஜா. நீயும் மாலினி மாதிரி படிச்சிருந்தா புத்திசாலியா பொறுமைசாலியா நல்ல குடும்பம் நடத்திருப்பம்மா. ஐயோ ஐயோ, படிச்சதா நடிக்க ஆரம்பிச்சா இந்த வாழ்க்கை இப்படிதான் தேசம் மாறி போயிடும்.
1: அத இப்போதாமா நான் உணர்றேன். டென்த் படிச்ச என்ன டிகிரி படிச்சவ போல நடிக்க சொன்னீங்க. நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளுக்கோ, என்னைக்கு நான் மாட்ட போறனோ எனக்கே தெரியல.
2: அம்மா வனஜா, இந்த குடும்பத்தை விட்டுடக்கூடாதுன்னு தான் போய் சொல்லி நானும் அப்பாவும் உன்னை இப்படி நடிக்க வச்சோம்மா. கிடைச்ச வாழ்க்கைய விட்டுடாதம்மா. அம்மா, படிப்பு விஷயமா நீ தப்பு பண்ணாலும் ஒரு நல்ல மருமகளா நீ வாழ்ந்து காட்டினாலே போதும்மா. மத்ததெல்லாம் மறைஞ்சிடுண்டி அம்மா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
1: உண்மைதாமா, உன் மருமக உன் மேல பாசமா இருக்காங்க, பணிவா நடந்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. உன் பேச்ச கேட்டு என் மாமியார ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். சீயக்காக்கு பதிலா மிளகாத்தூளை கலந்து கொதிக்க கொதிக்க சுட தண்ணி ஊத்திட்டேன். கத்தி கதறி கண்ணீர் விட்டு துடியா துடிச்சிட்டாங்க. இந்த கொடுமைய வேற அவர் நேர்ல பாத்துட்டாருமா, அதனாலதான் நான் சொல்லாம கொல்லாம
2: ஓடியான்ட்டேன். கொடுமைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். மருமக கொடுமை, அதுவும் என் பொண்ணு மூலமா ஏற்பட்டதை நினைச்சு ஐயோ வெக்கப்படுறேன்டி, வேதனைப்படுறேன்டி. ஐயோ, நீ என் பொண்ணாடி. ஐயோ, எனக்கு வந்த மருமகன் எனக்கு இப்படி செஞ்சிருந்தா நீ சும்மா விடுவியாடி. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வனஜா. நீ உடனே புறப்பட்டு போயிடுமா? போயிடு.
1: அம்மா,
2: புறப்படுறியா? கழுத்தை புடிச்சு வேலையை தள்ளட்டுப்பா.
3: நீங்க ஒண்ணு தள்ள வேண்டாம், என் மனைவிய நானே கூட்டிட்டு போறேன்.
4: மாப்பிள்ள நீங்களா?
3: ஆமா அத்தை, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். படிப்பு விஷயத்துல பொய் சொல்ல வச்சதும் நீங்க தான், வக்கர புத்திய உருவாக்கினதும் நீங்க தான். அத்தை, தான் அதிகமா படிக்கலங்கிறது வனஜாவோட மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையா மாறி இருக்குது. அதுக்கு தூபம் போடுற மாதிரி நீங்க இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தன்னுடைய படிப்பு விஷயத்தை மறைக்கத்தான் அவ கொடூரமான கொடுமைகளை செய்ய துணிஞ்சிட்டா. இனிமே அவளுக்கு புத்தி சொல்றத நிறுத்துங்க அத்தை. வனஜா புறப்படு, எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம்.
2: மாப்பிள்ள மாப்பிள்ள, எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம் மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிருக்க மாப்பிள்ள.
3: உங்க வீட்டு மருமக உங்களுக்கு இனிய மருமகளா இருக்கும் போது எங்க வீட்டு மருமக எங்களுக்கு இனிய மருமகளா இருக்கணும்ல வனஜா.

0: படிப்பு ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் நாம் நல்லவங்களா மனிதாபிமானத்தோடு எல்லார்கிட்டேயும் அன்பையும் ஆதரவையும் கொடுக்கறவங்களா இருக்கணும்.
1: என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழ்வேன்.
0: அம்மாவும் உன்னை மன்னிச்சிட்டாங்க, அவங்க சொல்லித்தான் உன்னை கூப்பிட்டு போக வந்தேன். வாவனஜா கிளம்பலாம்.
2: கோயில் மணியே அடிக்குது மாப்பிள்ள. என்னையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருவீங்கல்ல.
0: சரி அத்த, நாங்க போயிட்டு வரோம்.
1: அம்மா நான் போயிட்டு வரேம்மா.
2: போயிட்டு வாம்மா என் செல்லம்.
0: சரிங்க அத்த, இனிமே அவ உங்க மக இல்ல, இனிமே அவ எங்க அம்மாவுக்கு ஏத்த எங்க வீட்டு மருமக.
3: நாடக மலரில் நேர்கள் இதுவரை கேட்டது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் மாப்பிள்ளை ராஜாவாக ஏ கந்தன் ஆறுமுகம், ராஜாவின் தந்தை சத்தியமூர்த்தியாக வி எஸ் பாலதண்டாயுதம், ராஜாவின் தாயா சாரதாம்பாளாக கே எஸ் தில்லைராணி, ராஜாவின் மனைவி வனஜாவாக கே ஜாஸ்மின், ராஜாவின் மாமனார் கணபதியாக பி செல்வநாதன், ராஜாவின் மாமியார் கல்யாணியாக ஆர் விஜயலட்சுமி, மருமகள் மாலினியாக எம் அன்பரசி ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் ஆன் ஏர். மொபைல் ஆப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது ஒலிப்பது திரைகானம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அண்ணனுக்கு ஜெய படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம், சித்ரா.

அண்ணனுக்கு ஜெய படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடலை தொடர்ந்து மனோ குழுவினர் பாடியுள்ள பாடல் படம் இதயத்தை திருடாதே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் பெண் புத்தி முன்புத்தி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா.

நிகழ்ச்சிகள் அடுத்து அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடல். பாடல் இடம்பெற்ற படம் பொங்கி வரும் காவேரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இதமான பாடல்கள் ஒலி உலா வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் சிவா படப்பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 29.2 டிகிரி செல்சியஸ். பதிவான மழை அளவு 0.1 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 29.1 டிகிரி செல்சியஸ். பதிவான மழை அளவு 0.5 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 ஏனைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. நாளை காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பொது காலை, இதில் காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் ஈரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 11ஆம் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு, சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாள் குறித்த சிற்றுரை, சத்ரபதி ஷாகு மகாராஜ் பிறந்த தின சிற்றுரை ஆகியன இடம்பெறும். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் இனி குறையும் திருநாய்கள் தொல்லை, பிரபு சங்கர் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் பிறந்த தின சிற்றுரை. நாளை காலை 8:02 மா போ சிவஞானம் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை வழங்குகிறார் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள். 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 9:00 அரங்கிசையில் ஸ்ரீ காளஹஸ்தி என்கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் வித்யாபாரதி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் ஸ்வாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மீன்வளத்துறைசார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழியில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். தொடர்ந்து யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொகுப்பு எம் விஜயகாந்த் அவர்கள், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகாணம், 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சியில்

கன்னட மொழி பாடல் இயற்றியவர் தொட்டே ரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்தவர் பி ஆர் கீதா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகாணம். 7:00 மொஹரம் குறித்த சிறப்புரை, தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம், வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். 7:10

0: Qatar will take on Ivory Coast in Group E match at Philadelphia in US at 1:30 Indian time. In another Group E fixture, Ecuador will face Germany at East Rutherford in at 1:30 AM IST. And that's the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலை 720 KHz இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவுபெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹந்த்.